0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்கு

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th பிரான்ச் ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.
4: What bro? நடனம். சாங்க.
5: பாங்க.
4: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகெயின் பாங்க?
5: இல்ல சாங்க.
4: சாங்க எங்க பாட?
5: வாங்க வாங்க.
4: என்னன்னா
5: மைசாங்க?
4: சரி புரியலண்ணா.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4th பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு மகத்தான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். உலகின் மிகச்சிறந்த அறிஞர்களிலே, நாடக ஆசிரியர்களிலே ஒருவராக போற்றப்படுகின்ற ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்கள் மிக முக்கியமான கருத்தொன்றை உதிர்த்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் பறவையைப் போல பறக்க கற்றுக்கொண்டு விட்டோம், மீன்களைப் போல நீந்தவும் கற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் மனிதர்களாகிய நாம் மனிதர்களாக வாழ மட்டும்தான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்கிறார். அறிவியல் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு விமானங்களை கண்டுபிடித்து வானத்திலே பறக்கிறோம். அதிவேகமாக பயணிக்கக்கூடிய, பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய கப்பல்களை கண்டறிந்து கடலிலே பயணிக்கிறோம். இன்னும் ஆழ்கடலிலே நீந்தி செல்வதற்கான ஆராய்ச்சிகள் செய்வதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்களை நாம் கண்டுபிடித்து விட்டோம். இப்படி உலகை ஆட்சி செய்கின்ற விதத்திலே எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, அதிலே மனித உயிரும் ஒன்று. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள்தான் இந்த பூமியை ஆளுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரத்தைப் போல மனித உயிர் மற்ற எல்லா உயிர்களையும் அடக்கியாண்டு இந்த உலகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு நாம் மிக பிரம்மாண்டமாக பல விஷயங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் சிறந்த செயல்களை செய்வதனாலே இன்றைக்கு மனித குலம் முழுக்க முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதா, நிம்மதியாக இருக்கிறதா என்று கேட்டால், அந்த மன நிறைவு என்பது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இன்னும் வாய்க்கவில்லை என்பதுதான் நிஜம். ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் மனித பண்புகளோடு, மனித இலக்கணங்களோடு, மனித தன்மையோடு முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கை முறைகளை அணுகவில்லை என்பதுதான் நிஜம். எது சரி எது தவறு என்பதை பகுத்துணர்கின்ற பகுத்தறிவு, ஆறாம் அறிவாக நம்மிடத்திலே இருக்கிறது என்பதுதான் மனிதர்களுக்கான சிறப்பு. ஆனால் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி இவையெல்லாம் தவறானவை என்று எண்ணத்தகாத செய்யத்தகாத செயல்களை எல்லாம் நாம் ஒதுக்க வேண்டும் இல்லையா? எது சரியோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் இல்லையா? அதை மட்டுமே சிந்திக்கவும் கூட வேண்டும் இல்லையா? ஆனால் எல்லாரும் அப்படி செய்வதில்லையே. சொல்லப்போனால் எங்கோ ஒன்றிரண்டு பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலேதான் அந்த மனிதத்தன்மையோடு இருக்கிறார்கள். அவர்களை இந்த உலகம் மகான்கள் என்றும் அருளாளர்கள் என்றும் போற்றுகிறது. ஏனென்றால் அந்த தன்மையே அரிதானதாக மாறிவிட்டது. பாரபட்சம் இல்லாமல் எங்கும் அன்பை செலுத்துகின்ற அந்த பகுத்தறிவினுடைய உச்சம்தான் மனிதனுக்கு மனிதத்தன்மையை கொடுக்கும். மனிதன் அதை எப்போது வெளிப்படுத்துகிறானோ, எப்போது அந்த பக்குவ நிலையை ஒட்டுமொத்த மனித குலமும் அணுகுகிறதோ, அப்போது இந்த பூமியின் பெயரை சொர்க்கம் என்று நாம் தாராளமாக மாற்றிவிடலாம். அந்த நிலையை மனித குலம் இன்னும் எட்டவில்லை என்பதை குறிக்கின்ற விதத்திலேதான் மற்ற உயிர்களைப் போலவெல்லாம் வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் மனிதர்களாகிய நாம் மனிதர்களைப் போல எப்போது வாழ கற்றுக்கொள்வோம் என்கிற கேள்வியை முன்வைக்கிறார் பெர்னார்ட் ஷா அவர்கள். வாழ்க்கையிலே நாம் உயர்ந்த ஒரு நிலையை, உன்னதமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் பெரிதாக ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களாகிய நாம் மனிதர்களாக வாழ முயற்சித்தாலே போதுமானது. இந்த மகத்தான ஒரு கருத்தை, தெளிவை, புரிதலை மனதளவிலே உள்வாங்கிக் கொண்டு அதன் வழி நம் செயல்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நன்னாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it!
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.

89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு தோட்டம் அல்லது ஒரு வயல் என்று எடுத்துக்கொண்டால், அதிலே நாம் விதை போட்டு வளர்க்கின்ற நமக்கு அவசியமான பயிர்களோடு பல களைகளும் ஒன்று சேர்ந்துதான் வளர்கின்றன. என்னோடு களைகள் இருக்கின்றனவே, நான் எப்படி வளர முடியும் என்று எந்த பயிர்களும் தயங்கி நிற்பதில்லை. நிசப்தமான ஆகாயத்திலே கரை போல கருமேகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. எந்த ஒரு பாதையிலும் பள்ளங்களும் மேடுகளும் வளைவுகளும் நெளிவுகளும் உண்டு. இந்த உலகத்திலே எது ஒன்றுமே 100% முழுமையாக இருப்பதில்லை. எல்லாம் கலந்ததாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. இயற்கையினுடைய தன்மையை பாருங்கள். மனிதர்களை தவிர மற்ற உயிர்கள் அனைத்துமே உலகத்தின் அந்த தன்மையை அப்படியே ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற அமைப்பை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொண்டு வாழ முடியுமோ அதிலே கவனம் செலுத்துகின்றன. நாம் தான் ஏதேனும் ஒரு குறைகளை கூறிக்கொண்டு உலகத்தின் தன்மையை, வாழ்க்கையின் தன்மையை, அந்த யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்காமல் பல நேரங்களிலே தயங்கி நிற்கிறோம். புற உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு முழுமையை தீவிரமாக எதிர்பார்க்கின்ற நாம் சற்று திரும்பி நம்மையே உற்று நோக்கிக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு 100% முழுமை எல்லா விஷயங்களிலும் இருக்கிறதா என்ன? நாமும் இந்த உலகத்தினுடைய ஒரு அங்கம் தானே? இந்த உலகத்தின் தன்மை நம்மிடத்திலும் பிரதிபலிக்கிறது தானே? உலகத்தைப் போலத்தான் நாம், நம்மை போலத்தான் உலகம். ஆகவே எல்லாம் முழுமையடையட்டும் என்று காத்து கொண்டிருக்காமல் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை, அதனுடைய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு, உள்வாங்கிக் கொண்டு, ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய செயலிலே எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்க முடியும், அதை எந்த அளவிற்கு 100% சரியாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க முடியும் என்பதிலே மட்டும் நாம் கவனம் செலுத்தினால் போதும், எல்லாம் கலந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திலிருந்து நன்மை மட்டும் நம்மை நாடி வரும். ஆகவே நம்மிடத்திலே தேவைப்படுவதெல்லாம், எதிர்படுவது எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகின்ற, கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு உகந்த விதத்திலே பயன்படுத்தி கொள்ளுகின்ற பக்குவமான அறிவும் செயலும் தான். அந்த இரண்டின் கரம் பிடித்துக் கொண்டு மிகச்சிறந்த முறையிலே நன்மையை நோக்கி நாம் முன்னேறுகின்ற, நன்மையை நம்மை நோக்கி வரவேற்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதன் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல வரலாற்றினுடைய கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான துவக்கங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். 1661 ஸ்வீடன்ல தோற்றுவிக்கப்பட்ட முதல் வங்கி ஸ்டாக் ஹோம்ஸ் பேங்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிதி நிறுவனம் தான் பேங்க் நோட் என்று சொல்லப்படுகின்ற காகிதத்தினால் ஆன கரன்சி, அதனை மக்களினுடைய நிதி பயன்பாட்டிற்காக வென்று வழங்குகிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பண மதிப்பு இருக்கிறது, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு கரன்சி மதிப்பு, அதற்கு ஒவ்வொரு பெயர். அதை காகிதங்களிலே அச்சிட்டு வழங்கக்கூடிய ஒரு வங்கியின் ஒப்பந்தமாக முதன் முதலாக ஸ்டாக் ஹோம்ஸ் பேங்கோ என்கிற அந்த நிறுவனம் தான் அமைத்து கொடுத்தது. அது ஐரோப்பாவிலே முதன் முதலாக வெளியான தினம் இன்றைய தினம். அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுகின்ற ட்ரெட்ஜர் என்ற ஒரு கருவி, அகழ்வாராய்ச்சிக்கு மட்டுமல்ல பல்வேறு கட்டுமான பணிகளுக்கும் இது பயன்படுகிறது. இதனுடைய செயல்பாடு என்னவென்றால், பூமியை அகழ்ந்தெடுத்து அப்படி அகழ்ந்தெடுக்கும் போது கிடைக்கக்கூடிய மண், சேறு, தண்ணீர் உள்ளிட்ட விஷயங்களை ஒன்று திரட்டி அப்படி பூமியை அகழ்ந்து கொண்டிருக்கும் போதே இதையும் ஒரு சேர வெளியேற்றுவது. இதனாலே தான் ஏற்படுத்தக்கூடிய துளையை பூமியின் உள்நோக்கிய பாதையாக மாற்றி தருவது. இப்படி ஒரு கருவி ட்ரெட்ஜர் என்கிற ஒரு கருவி. இதை கேப்டன் ஜான் கில்பர்ட் என்பவர் கண்டறிந்து பிரிட்டனிலே அதற்கான காப்புரிமையை பெற்ற தினம் இன்றைய தினம். இன்றைக்கு வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்களை நிர்மாணிக்கும் போது பெரிதும் பயன் தரக்கூடியதாக இருக்கின்ற ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உட்பொருள் அல்லது செயல்முறை முதன் முதலாக ஜோசப் மானியர் அப்படிங்கிற ஒருத்தரால கண்டறியப்பட்ட தினம் இன்றைய தினம். அது என்ன ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் என்றால், இன்றைக்கு நாம் வீடுகளை கட்டும் போது அதன் உள்ளே உருக்கு கம்பிகளையோ ஃபைபர் என்று சொல்லப்படுகின்ற கண்ணாடி இழை சார்ந்த பொருட்களையோ உடன் வைத்து கட்டுகிறோம். எதற்காக இதை கட்டுகிறோம் என்றால், உதாரணத்திற்கு வீட்டினுடைய உத்தரங்கள் முன்பெல்லாம் மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கும். பொதுவாக வீட்டினுடைய கூடத்திலோ ஒரு அறையிலோ நாம் அது போன்ற மேல்தளத்தை தாங்குவதற்கான உத்தரங்களை வைப்போம். அது இந்த பக்கம் சுவரினாலும் அந்த பக்கம் சுவரினாலும் தாங்கப்படும். இடைப்பட்ட அந்த நீளம் இருக்கிறதே, புவியீர்ப்பு விசையாலே அதன் மையப்புள்ளி கீழ் நோக்கி இழுக்கப்படும் போது சாதாரண கான்கிரீட்டினாலே கட்டப்படுகின்ற உத்தரங்களின் மையப்பகுதியிலே வெடிப்பு ஏற்படும். அதனால் கட்டிடம் பாதிக்கப்படும். இடையிலே இரும்பு கம்பிகள் மற்றும் ஃபைபர் உள்ளிட்ட பொருட்களை வைத்து அந்த உத்தரத்தை நாம் ஏற்படுத்தும் போது அதன் மீது இயங்கக்கூடிய புவியீர்ப்பு விசை சார்ந்த மைய இழுவிசையாலே அந்த உத்தரம் பாதிக்கப்படாமல் இருக்கும். அந்த கட்டிடத்திற்கு மிக நீண்ட ஆயுள் இதனாலே கிடைக்கும். ஆகவே மிக பயனுள்ள ஒரு கண்டுபிடிப்பு இது. இதை 1867 ஜோசப் மானியர் அவர்கள் கண்டறிந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற அற்புதமான ஆரம்பங்கள் எல்லாம் இந்த தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். எப்போதுமே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வெளிப்படுத்துவதிலே தான் அவர்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனின் நிஜமான குணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்றால் அவனுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுங்கள், அதிகப்படியான அதிகாரத்தை கொடுங்கள் என்கிறார் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். அதாவது தன்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், யாரும் நம்மை எந்த கேள்வியும் கேட்க முடியாது, தடுக்க முடியாது, யாராலும் தனக்கு எந்த பாதிப்பையும் விளைவிக்க முடியாது என்கிற நிலையிலே உயர்ந்து நின்றால் பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய குணாதிசயங்களை தைரியமாக அப்போது வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் அவர் சொல்ல வருகின்ற ஆழமான கருத்து. எல்லா மனிதர்களுக்குள்ளுமே நற்குணங்களும் உண்டு, சில தீமைகளும் உண்டு, அதை மறுப்பதற்கில்லை. நமக்குள் இருக்கக்கூடிய தீமையை நம்மிடம் இருக்கக்கூடிய நன்மையின் துணை கொண்டு அடக்க வேண்டும், வெல்ல வேண்டும். ஆழத்திற்குள்ளே அந்த தீமையை கொண்டு போய் புதைத்து அது எப்போதும் வெளிவராத வண்ணம் தற்காத்தபடி நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பாடோடு வாழ்வதிலேதான் நல்லவர்கள் என்ற பெயர் பெறுவதற்கான சூட்சமும் அடங்கியிருக்கிறது. அப்படி தீமையை அடக்குவதற்கும் மறைப்பதற்கும் ஒழிப்பதற்கும் எது நமக்கு துணை செய்யும் என்றால் முதலிலே இறை அச்சம், தவறு செய்தால் இறைவன் நம்மை தண்டிப்பார் என்கிற நம்பிக்கை, மூத்தோர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை. தவறு செய்பவனுக்கு இந்த சமூகம் கண்டிப்பாக நல்ல அங்கீகாரத்தை வழங்காது என்கிற நிலையிலே மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்கின்ற ஒரு அச்சம், இவையெல்லாம் தான் ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை தீமைகளை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளே ஒழித்துக் கொள்வதற்கு உதவி செய்கின்றன. ஆனால் யார் நம்மை அவமதித்தாலும், யார் நம்மை தவறாக நினைத்தாலும் அதனாலே தனக்கு ஒரு பாதிப்பு விளையாது என்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த நிலை என்று சொல்வது அதிகாரத்தில், யாராலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்கிற நிலைக்கு அவர்கள் சென்று விட்டால் அப்போது மனித மனம் இயல்பாகவே தனக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் தைரியமாக வெளிப்படுத்த துவங்கிவிடும் என்பதுதான் மனிதனுடைய உளவியலின் அமைப்பாக இருக்கிறதாம். யார் ஒருவர் எந்த நிலையிலும், அதாவது ஆற்றலும் அதிகாரமும் தன்னிடத்தில் இருக்கின்ற போதும் கூட தவறு செய்யாமல் இன்னும் அதிகமாக நன்மையை செய்வதற்கு அந்த ஆற்றலையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறார்கள், அவர்கள்தான் நிஜமான மனிதர்கள். இன்றைக்கு வரலாற்றிலே மாபெரும் மன்னர்கள் என்றும் தலைவர்கள் என்றும் மிகச்சிறந்த வழிகாட்டிகள் என்றும் நாம் கொண்டாடுகின்ற மனிதர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அரிய வகையை சார்ந்தவர்கள் தான். உணவில்லாத போது சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் விரதம் இல்லை, அது பட்டினி. யார் ஒருவர் உணவிருக்கும் போதும் எதை வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடலாம் என்கிற நிலை இருக்கும் போதும் உணவை தவிர்க்கிறாரோ அந்த நிலைக்கு பெயர்தான் விரதம் இல்லையா? அப்படித்தான் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அதிகாரம் கிடைத்தாலும் ஆற்றல் கிடைத்தாலும் நன்மையை தவிர தீமையை நான் நிச்சயம் அணுக மாட்டேன் என்று நினைக்கின்ற ஒரு மனநிலை மிக தீவிரமாக நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் சராசரியான மனிதர்களிடம் இருந்து நம்மை தனித்துவப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக, ஒரு மாண்புமிக்க மனிதனாக, ஒரு மாமனிதனாக நம்மை உயர்த்தி காட்டும். அப்படிப்பட்டதொரு மகத்தான மனநிலையை எப்போதும் நமக்குள்ளே நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள், தெளிவான எண்ணங்கள், அது சார்ந்த நல்ல செயல்கள் மிக மிக சிறந்த நற்பலன்களை எல்லாம் நமக்கு வழங்கட்டும் இன்றும் என்றும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

வெறும் 1.99% முதல் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தூங்குனீங்களா? நல்லா. ஏன்னா நேற்று நைட்டு முக்கியமான ஒரு மேட்ச் வேற இல்லையா, உலகமே வந்து உலகமேங்கும்போது அட்லீஸ்ட் உலகத்தில் வந்து முக்காவாசி பேராவது இது எப்படியாவது இங்கிலீஷ் ஜெயிச்சிடணும்பா அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஹார்ட்கோர் அர்ஜென்டினா ஃபேன்ஸும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். ஆ, இருந்தாலும் என்ன நடந்தது? அர்ஜென்டினா இஸ் ஃபைன்லி இன். அப்போது ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் வந்து எந்த ரெண்டு அணிகள் மோத போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இட்ஸ் கோனா பி ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினா. ஒரு பயங்கரமான ஒரு மேட்சாக தான் இருக்க போது. ஞாயிற்றுக்கிழமை அல்லோல கல்லோல பட போகுது இல்லையா, உலகமே அப்படி கொண்டாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு பிக்கெஸ்ட் ஃபைனல் எவர் இல்லையா, ஒரு பிக்கெஸ்ட் ஃபினாலேக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமி அம்மாள் வெர்சஸ் மெஸ்ஸியாக இருக்க போகுது. அதனால அது ஒரு பக்கம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் ஷுவர் சண்டேக்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை. ஸோ வீக்கெண்ட் பிளான் சார்ட்டடா? ஹா, எனிவே இன்னைக்கு தேர்ஸ்டே ஆகிடுச்சு. 16th of July தேர்ஸ்டே தானே இன்னைக்கு? ஆமாம், இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் இருக்குது, தெரில உங்களுக்கு எப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் தேர்ஸ்டே ஆல்ரெடி. ஃப்ரைடே ஒரு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது. ஹவு இஸ் திஸ் வீக் கோயிங் ஸோ ஃபார்? நல்லபடியாக போயிட்டுருக்கும் நம்புகிறேன். ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லாதனால டிராஃபிக் டென்ஷன் காலை நேரங்களில் அண்ட் இந்த ஸ்கூல் விடக்கூடிய நேரத்தில் இருக்கிற அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. பட் வெளியில் வந்து வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த சூப்பர் எல்னினோடைய எஃபெக்ட் பற்றி இன்னொரு ஆர்டிக்கல் வேறு நான் படித்தேன். இதனால தான் வந்து நமக்கு ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகுது, ஒரு பக்கம் வெயில் ஜாஸ்தி ஆகுது, ஹீட் வேவ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் அப்புறமா நம்ம பேசுவோம். பட் ஃபார் நவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் நல்ல ஜிலு ஜிலுன்னு ரெண்டு பாட்டு, லிட்ரலி ஜில்லுன்னு இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு. ஏசி கொஞ்சம் வேணால் ஜாஸ்தி வச்சுட்டு இந்த பாட்டு நல்லா கேட்டு வைப் பண்ணுங்களேன். நான் சொல்கிறேன் அந்த வைப் இங்கேருந்து உங்களுக்கு வரும். பச்சை நிறமே ஃப்ரம் அலைப்பாயுதே நேரம்லேருந்து காதல் என்னுள்ளே, இந்த ரெண்டு பாட்டோடு நம்ம அப்படி இந்த தேர்ஸ்டே மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா? ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பித்து 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். நிறைய பாட்டெலாம் உங்களுக்காக இருக்குது, கூடவே நிறைய அப்டேட்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நம்ம பேசுகிறதங்கிறத மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக மெசேஜில் தெரிவிப்பீங்களாம் சரியா? ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANA இதுதான் வந்து என்னோடய ஸ்பெல்லிங். ஸோ ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேயா, ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங். Back to back.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
6: சொல்லியாகணும்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: நம்ம துபாயோட மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் மிட் செப்டம்பர் 2026 க்ளோஸ் பண்ண போறாங்க ஒரு மேஜர் ரீவாம்புக்காக. ஸோ நம்ம துபாயோட ஸ்கைலைனை அழகப்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்சரல் மாவல் அப்படின்னா நம்ம மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் தான் இல்லையா? அதுவும் இரவு நேரத்தில் லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட நம்ம மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க மிட் செப்டம்பர். அண்ட் எதுக்காக க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாம் மாற்ற போறாங்களா, ஃப்ரெஷ் செட் ஆஃப் எக்ஸிபிட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க. நிறைய மக்கள் கிட்ட இருந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இருந்து உலக அளவில் கேட்டிருக்காங்க சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் டு யூனோ ரீவாம்ப் திஸ். அண்ட் இந்த ரீவாம்ப் வந்து அதையொட்டி தான் பண்ண போறோம். அண்ட் மியூசியமோடைய ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஒட்டி இந்த ரீவாம்ப் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபெப்ரவரி 2022 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா மில்லியன்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் அண்ட் பீப்புளெலாம் வந்திருக்காங்க. நிறைய மறக்க முடியாத சில இவெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல நடந்திருக்கு. ஒரு அழகான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. லைக் நிறைய இனோவேஷன், ஏஐ, சஸ்டைனபிலிட்டி, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மியூசியம் தான் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர். அண்ட் சின்ஸ் இது வந்து மியூசியமோடைய ஃபிஃப்த் ஆனிவர்சரியோட கோயின்சைட் பண்ண போகுதுன்னு சொல்றதுனால இப்போ செப்டம்பருக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராபப்ளி ஃபெப்ரவரி 2027 ரீவாம் பண்ணிட்டு புத்தம் புதுசாக ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது துபாயினுடைய த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams na.
1: ஓகே, E11ல வந்து இன்னைக்கு 311 விட ஜாஸ்தியா டிராபிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ நீளமா போயிட்டு இருக்கு டிராபிக் கன்ஜெஷன். 311ல வந்து குறைச்சலே கிடையாதுங்க, டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. பட் தேங்க்ஃபுல்லி என்னன்னா 311 E11 ரெண்டு இடங்கள்லயும் வந்து கிராஷ் இல்லை. ஆனா அப்படியே இந்த பக்கம் நம்ம 611க்கு வந்து பார்த்தோம்னா 611ல டிராபிக்கும் ஜாஸ்தியா இருக்கு, கிராஷும் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. எவ்வளவு தெரியுமா? 1, 2, 3 கிராஷஸ், ஓ 4 கிராஷஸ் இருக்கு. ரைட், லைக் ஷார்ஜாலிருந்து நம்ம அந்த தில்லால் சிட்டிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது இந்த அல்பாதே, அதுக்கப்புறம் இந்த கவனீச் டூ அப்படின்னு சொல்லி இப்படி வரிசையாக வரும்பொழுது 1, 2, 3, 4, 5 கிராஷ் வந்து பார்க்க முடியுது. ஸோ 611ல கொஞ்சம் நேரமாக ஸ்டக் ஆகிட்டு என்னடா இது நகரவே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்கேருந்து நகர்றது, 4, 5 கிராஷ் இருக்கே, அதனால தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா பேரூர் ஸ்ட்ரீட்லேயும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் வழக்கத்துக்கு விட ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமாம், அங்கேயுமே வந்து பார்த்தோம்னா கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா செகண்ட்னு நினைக்கிங்க மேப்பில் காட்டுது, அங்கே ஒரு கிராஷ் இருக்கிற காரணத்தினால அங்கேயும் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸ்லலாம் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு பொறுமை தான் இப்போது ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: நேற்றுக்கு சில இடங்கள்ல ஆலங்கட்டி மழையெல்லாம் பெஞ்சிருக்காமே ராசல் கைமானுடைய ஒரு சில இடங்கள், அப்புறம் நம்ம கேள்விப்படாத இடங்கள். ஏன்னா கேள்விப்படாத இடங்கள்னா நம்ம இந்த ஹைவேஸ்லாம் டிராவல் பண்ணிட்டு போகும்போது அங்கங்கே அந்த நேம் போர்டெலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த நேம் போர்டெலாம் வந்து நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கேள்விப்படாத சில இடங்கள் இன்டர்னல் ஏரியாஸ்லாம் வந்து நேற்றுக்கு ஆலங்கட்டி மழையெல்லாம் பெஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் ராசல் கைமாவில் வந்து ஸ்பெஷலி பார்த்தோன்னா பல இடங்களில் இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கிறது பார்க்க முடியுது. நேற்றுக்கு வந்து இருங்க, எங்கே எக்ஸாக்ட்லின்னு நான் சொல்லிடுறேன். மசாக்கின் நியர் அல்ஃபோவா, துபாய் லைன் ரோடு. அடடா, நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தானே. ஆமாம், ஸோ நேற்றுக்கு சுமார் ஒரு 2:30 துபாய் லைன் ரோடு நியர் அல்ஃபோவா மசாக்கின்ல வந்து ஹெயில் ஸ்டாம் அப்படி அடிச்சிருக்கு. ஆனால் அதனுடைய தாக்கம் துளி கூட இந்த பக்கம் இல்லை பாருங்களேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல தான் நானும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருப்பேன். பட் கொஞ்சம் கூட தெரியல, ஒரு மேகமூட்டம் எஃபெக்டாவது இருக்கும்னு பார்த்தா இல்லை. ஆனா இந்த மழை வந்து இன்னும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹீட் என்னமோ வந்து 48 degrees ஆக காட்டும், ஆனா நம்ம ஃபீல் பண்றது வந்து 50 degreeக்கு மேல இருக்குனாலும் கூட கொஞ்சம் மழையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மழைனா என்ன, நம்ம சந்தோஷப்படுறதுக்கு அதுல ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி இன்டர்னல் ஏரியாஸ்ல போயும். பட் இன்டெரக்ட்லி வந்து நமக்கு அது பெனிஃபிஷியலா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு ஊர் ஒரு நாடுன்றதுன்னா மழை அவசியமான ஒன்று தான். ஸோ அப்படி பெனிஃபிஷியல் ஆகுமே தவிர நம்ம என்ஜாய் பண்ற மாதிரியெல்லாம் இருக்காது. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து சில்லாக் சாங் ஆஃப் தியார் கேட்டு கூல் ஆகிக்கலாம் சரியா. அண்ட் சில்லாக் சாங் ஆஃப் தியாருக்கு அப்புறமா வந்து மனஸ்தட்டமேட்டு பாட்டு வேற நான் பிளே பண்ணுவேன். யாருக்கு பாட்டு வேணும் அப்படிங்கறத வந்து இப்ப நான் கேட்டுட்றேன். ஆல்ரெடி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஹாய், வணக்கம், குட் மார்னிங். வேணு, நேத்துக்கு தானே லைன் கிடைச்சது? இன்னைக்கும் அதிசயமா கிடைச்சிருச்சு. சரி ஓகே, பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பிளே பண்றேன். சொல்லுங்க என்ன பாட்டு? எங்கேயோ போ, லவ் பண்ண பாட்டு. ஓகே, சில பாட்டு எல்லாம் வந்து என்னங்க பூவே வாய் பேசும்போது. ஆமா ஆமா, ஓகே, உங்களுக்கு வந்து லவ் பண்ண பாட்டு தான் வேணும், நான் தரேன் சரியா? ஓகே, பாய் வேணும், பாய் பாய், டேக்கே, பாய் பாய். நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்காரு வேணும், அவருக்காக அந்த பாட்டை, இந்த சில்லாக் சாங், அப்புறம் பிரேக், அப்புறமா நான் அப்ளை பண்ணுறேன். கேளுங்க, இது மேரிசல் மாலி வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Propshell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான்
1: வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச், உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: செய்திகள்.
3: ஹோர்மோஸ் நீரிணையில் அமீரக எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த இந்திய மாலுமிகளை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகள் நேரில் சந்தித்தனர். அவர்கள் முழுமையாக குணமடையும் வரை தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்தனர். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக சென்ற இரண்டு வர்த்தக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தாக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெற்றது. தற்போது காயமடைந்துள்ள இந்திய மாலுமிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொம்பாசா மற்றும் அல் பஹியா ஆகிய டேங்கர் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டதுடன் கப்பல்களுக்கு கடுமையான சேதமும் ஏற்பட்டதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மொம்பாசா கப்பலில் பணியாற்றிய ஒரு பணியாளர் உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் 4 இந்தியர்கள் மற்றும் 2 யுக்ரைனியர்கள் உட்பட மொத்தம் 8 பணியாளர்கள் காயமடைந்தனர். இவர்களில் 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா இன்று அதிகாலை ஈரானின் கடலோர மற்றும் தீவு பகுதிகளை இலக்கு வைத்து புதிய தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் கட்டளை மையங்கள், வான்வழி பாதுகாப்பு தளங்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன்கள் மேலும் கடலோர கண்காணிப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துல்லியமாக குறிவைக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி பந்தர் அப்பாஸ் உள்ளிட்ட பல இடங்களில் இலக்குகள் தாக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த தாக்குதல் நடவடிக்கையில் கிரேட் துன் தீவு பகுதி அமைந்திருந்த க்ரூஸ் ஏவுகணை தளங்களும் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் மீது மேலும் ஒரு கட்ட தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் ராணுவம் ஜோர்டனில் அமெரிக்க ராணுவ தளங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று கூடுகின்றது. தமிழகத்தில் தாவிகா அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் இம்மாத இறுதியில் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. தாவிகா அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் பொதுமக்களை கவரும் வகையிலான திட்டங்கள் அறிவிப்புகள் அதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நிதிநிலை அறிக்கையின் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வரும் 22 தேதி வரை துறை வாரியாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகின்றார். பட்ஜெட்டில் தாவிகா தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமை

0: தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 10:30 சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. பொது நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
0: அமித்ஷாவுக்கு எதிரான அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய மந்திரி அமித்ஷாவுக்கு எதிராக கடந்த 2018 அவதூறு கருத்து கூறியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீது விஜய் மிஸ்ரா என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதில் ராகுல்காந்தியின் குரல் மாதிரி சோதனை கோரி தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறி கூடுதல் மாவட்ட நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதனிடையே 2020 பரபரப்பை ஏற்படுத்திய ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ரவி, ராம்குமார், லவ்குஷ் ஆகிய மூவரும் ராகுல்காந்திக்கு எதிராக 1.5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி ஹத்ராஸ் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தனர். கடந்த டிசம்பரில் போல்கர்கி சென்ற ராகுல்காந்தி குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக பேசி தங்களின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் நீதிமன்றம் ராகுல்காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு அடுத்த விசாரணையை August 11 ஒத்திவைத்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்று ஆரம்பமாகின. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 32 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் கடந்த 23ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. 3ஆம் கட்டத்தின் 33வது நாளான நேற்று புதிதாக 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அவை 2 சிறுவர்களுடையதவு என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 2 எண்புக்கூட்டு குவியல்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று எண்புக்கூடுகள் எவையும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 87 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 414 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 409 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினா தகுதி பெற்றது. நேற்று நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா தோற்கடித்தது. போட்டியின் முதல் பாதையில் இரு அணிகளும் தீவிரமாக போராடியும் கோல் அடிக்க முடியவில்லை. இதனால் போட்டியின் முதல் பாதி சமரில் முடிந்தது. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதியில் இங்கிலாந்து அணியின் கார்டன் 55வது நிமிடத்தில் கோல் அடித்தார். இதனால் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. தொடர்ந்து அர்ஜென்டினா அணியின் என்சோ பெர்னாண்டஸ், லடாரோ மார்டினஸ் அடுத்தடுத்து கோல்களை அடித்து அசத்தினர். இதனால் போட்டியின் நேர முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா அணி அபார வெற்றி ஈட்டியது. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதவுள்ளன. முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸை எதிர்கொண்ட ஸ்பெயின் 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி ஈட்டியது. 2010 உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகு ஸ்பெயின் அணி முதல் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவது முதன்முறையாகும். அரையிறுதியில் தோல்வியடைந்த இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அணிகள் 3ஆம் இடத்துக்கான போட்டியில் வரும் 18ஆம் தேதி விளையாட உள்ளன. வரும் 19ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளதுடன் இதில் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன.
2: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update.
3: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் சாத்தியம் இருப்பதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்தது. அலைன், சலாமா மற்றும் பாட்டின் பகுதிகளில் கனமழை பெய்தது. லேசானது முதல் கனமழை வரை பெய்த இந்த மழை கடுமையான கோடை வெப்பத்தில் இருந்து மக்களுக்கு சற்று நிவாரணம் அளித்தது. அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். குறிப்பாக அபுதாபி மற்றும் துபாய் பகுதிகளில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்,
4: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: கால் ரேட் தங்கத்தினுடைய விலை ஃபர்தர் டவுன் சரிஞ்சிருக்கு. ஆமாம், 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 485 திரம்ஸ் 75 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 449 திரம்ஸ் 75 ஃபில்ஸ். நேத்திக்கு வந்து இறங்கியிருந்த தங்கத்தினுடைய விலை வந்து உயர்ந்துச்சு, அப் டு 5 ஒரு 450-455 திரம்ஸ் வரைக்கும் போச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா திருப்பியும் வந்து சரிஞ்சிருக்கு, 449.75 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. தங்கத்தோடைய விலை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால பெருமளவு வந்து எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்குறோம். பயங்கர வாலட்டைலாக போயிட்டு இருக்கு இல்லையா. கிராமுக்கு வந்து 30 ரூபாய் குறைஞ்சு 13,150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கான். வெள்ளியோட விலையும் வந்து குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க முடியுது. ஓகே, கிராமிற்கு ₹240 வெள்ளி வாங்கணும் அப்படின்னா நம்ம ஊரில். ஓகே, ஸோ அதுதான். அண்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் நான் வந்து படிக்கவே இல்லை பாருங்களேன். சுப்பு நதியா குமார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க குவைட்லேருந்து, ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் இஸ் ஃபைன் அண்ட் குட், ஹாவ் அ குட் டே அப்படின்ட்டு. ஐ ஹோப் யூஆர் ஃபைன் நதியா, நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். குவைட்டில் சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது? சூரஜ் குட் மார்னிங், சாகுல் சூரஜ் குட் மார்னிங், குமார் குட் மார்னிங், பாலகிருஷ்ணா குட் மார்னிங், அக்பர் அலி ஃப்ரம் குவைத் அவரும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு குட் மார்னிங், யோகராஜா குட் மார்னிங், அபுதாபி அபுதாபி டு துபாய் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் அந்த ஆலங்கட்டி மழை போஸ்ட் வேற எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு. முருகேசன் குட் மார்னிங், அண்ட் தென் ரவி ஃப்ரம் சென்னை குட் மார்னிங், அப்சல் ஹெல்லோ ஃப்ரம் முவேலா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அண்ட் தென் தேவமுருகன் குட் மார்னிங் ஃப்ரம் அபுதாபி, முகமது அர்ஷத் எஸ் நேத்துக்கு நைட் நானும் தூங்கவில்லை அப்படின்னு எனக்கு அனுப்பியிருக்காரு. அஃப்கோர்ஸ் முக்கியமான ஒரு மேட்ச் செமிஃபைனல்ஸ் இருக்கும்பொழுது யார் எப்படி தூங்குவாங்க இல்லையா. இப்போ கூட அதுதான் பேசிட்டு இருந்தோம், நைட் நீங்கள் தூங்குனீங்களா பார்த்தீங்களானே, நான் தூங்கிட்டேன் நிம்மதியாக. காலையிலேருந்து மேட்ச் ரிசல்ட் மட்டும் பார்த்தா போதும், ஏதாவது ட்ராமாட்டிக்காக நடந்ததா இஜிப்ட் அர்ஜென்டினா மேட்ச் மாதிரி அப்படின்றலாம் தான் நான் கேட்டுட்டு இருந்தேனே தவிர நான் பார்க்கல மேட்ச். எனிவே குட் மார்னிங் ஃப்ரம் லண்டன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஜேசோ. நிவாஸ் குட் மார்னிங் டு யூ டூ. ஓகே, மெசேஜ் அனுப்பினவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். அண்ட் தென் வேற யார் அபுபேக்கர் சித்திக், அண்ட் தென் கார்த்தி சுரேஷ் ஹாய் கீர்த், கார்த்தி சுரேஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஹாய் கீர்த்தனா குட் மார்னிங், கார்த்திக் ஃப்ரம் துபாய் அல்கேல் கேட். அப்பா முடியலை, என்ன வெயில், ஐ எம் ஃப்ரம் ஊட்டி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு துபாயில், 10 நிமிஷம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண முடியலன்னு. அச்சச்சோ, ஊட்டியா நீங்கள்? ஊட்டியில் குழு குழு ஊட்டியை தக்காளி ஊட்டி ஆப்பிள் ஊட்டி கேரட் எப்படி வேணா சொல்லலாம் அப்படி வளர்ந்து நீங்க திடுதிப்பு பாருங்க, ஒரு ஒரு டிரான்சிஷனே இல்லை, சட்டுன்னு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம். எனிவே பழகி போயிடும் பழகி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் துபாயில் ஆர் ஃபர்ஸ்ட் இயர் யூஏயில் யார் யாருக்கெல்லாம் சம்மர், இது வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டேன், ஒரு சில பேர்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. பட் இப்போ நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் இந்த வருஷம் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சம்மர் இன் யூஏஇ? கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் யாருக்காவது ஃபர்ஸ்ட் சம்மராக இருந்ததா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு KIRTHN எனக்கு இன்பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம்மர் இன் யூஏஇ அப்படின்ட்டு. ஐ வுட் லவ் டு நோ. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது என்னோட ஃபர்ஸ்ட் சம்மர் சம்மர் ஆக்சுவலி நான் வந்து சம்மருக்கு கூட அவ்வளோ ஆச்சரியப்படலங்க, ஏன்னா ஐ நியூ தட் இது வந்து ஒரு டெசர்ட் ஏரியா, கல்ஃப் ஏரியா, துபாய், யூஏஇ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து வெயிலாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ 2015. ஆனால் என்னால் வந்து என்னை பெரிய அளவில் வந்து ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே தான் வின்டர் தான். ஏன்னா விண்டர் வந்து இப்போ நம்ம இப்போ ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லையா, ஊட்டியிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு கார்த்தி. யா, ஸோ கார்த்தி அவர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கார்த்தி, ஃபர்ஸ்ட் சம்மர் தானே, விண்டர் நீங்கள் வந்து அனுபவிங்க. ஊட்டி அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஊட்டி நம்ம வந்து இங்கே ஃபீல் பண்ண முடியும். ஸ்பெஷலி வந்து இன்டர்னல் ஏரியாஸில், டெசர்ட் ஏரியாஸ்லாம் வந்து நம்ம போனோன்னா, முக்கியமாக இந்த அல்குவாக்கெல்லாம் நான் போயிட்டு பயங்கரமாக நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். லாஸ்ட் இயர் வந்து இந்த மில்கிவேலாம் பார்க்கலான்னு போனப்போ நைட் முடியலைங்க, அதாவது தேர்மல்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேலே ஸ்வெட்டர், அதுக்கு மேலே வந்து ஒரு பஃபர் ஜாக்கெட், அதுக்கு மேலே வந்துட்டு நல்லா அந்த சாஃப்டாக இருக்கும்ல அந்த புசு புசுன்னு ஒரு பெட்ஷீட்டு, அது இதெல்லாம் போத்திட்டு காரில் ஹீட்டரையும் ஆன் பண்ணிட்டு நானும் எம்மாவும் படுத்துட்டு இருக்கோம். முடியலை, நாங்கள் வந்து நினச்சிட்டோம் சரி இப்போ சாம கிளம்பி போயிடலாமா வீட்டுக்கு, ஏன்னா இங்கேருந்தால் நம்ம விரைச்சிருவோம் போல இருக்குது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் சம்ஹவ் நாங்கள் வந்து அப்படி பிடிச்சி தாக்கு பிடிச்சி காலையில் எழுந்திரிச்சு சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆடு ஜீவிதம் பாட்டுக்கு வந்து ரீல் எல்லாம் பண்ணிட்டு எங்கள் அம்மா வச்சு அப்படி ஃபன் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். பட் யா, இங்கே விண்டர் தான் வந்து எனக்கு பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்துச்சு, சம்மர் கூட கிடையாது. அதனால் Hang on, okay? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து வின்டர் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. சம்மர் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், பட் அதை விட பியூட்டிஃபுல்லாக வின்டர் இருக்கும். அதனால் இந்த கஷ்டமான காலத்தை நம்ம கடந்து வந்தோம்னா நம்ம கண் முன்னாடி அழகான காலம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எப்படி வந்து நிறுத்தின பார்த்தீங்களா? எனிவே, ரைட் நவ் நண்பன் படத்துலேருந்து அஸ்கு லஸ்கா, அண்ட் தென் தனியோர் ஒன்லேருந்து காதல் கிரிக்கெட், ரெண்டு பாட்டு கமிங் யுவர் வே. இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். கோழி
1: வெடக்கோழி. சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
1: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், கிரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
1: கால் 0433555139.
3: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: இப்போ நம்ம யூஏயில் ஹாலிடே டைம் இல்லையா, நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஏர்ஜென்சியை, நம்மளுடைய தேவையை வந்து பயன்படுத்தி அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய ஸ்கேமர்ஸ் பணம் பறிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு புது வார்னிங் ஒன்று வந்திருக்கு. ஆமாம், எப்படி தான் இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது சொல்லுங்கள், நம்மளை எப்படி ஏமாத்தலாங்கிறதே வந்து ஒரு ஒரு முதல் தாட்டாக அவங்க மைண்டில் வச்சுட்டு அதையொட்டி அவங்க பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பொழுது என்ன பண்ணுறது, நம்ம தான் வந்து கொஞ்சம் உஷாராக விழிப்போடு இருக்கணும், இவங்க கிட்டலாம் வந்து சிக்காமல் மாட்டிக்காம. சரியா, ஸோ இப்போ ஹாலிடேக்காக கிளம்புறவங்களுக்கு இந்த ஃபேக் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து பயங்கரமாக லேவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம யூஏயோடைய சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லியிருக்கிறது, யூஏயில் வந்து ஆன் த ஹோல் நம்ம பார்க்கும்பொழுது இப்படி இன்டர்நெட் மூலமாக ஆர் லைக் ஆன்லைனில் மோசடி பண்ணக்கூடிய அந்த கேசஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்த்தோன்னா இமெயில்ஸ் வழியாகவும் ஃப்ராட் மெசேஜஸ் வழியாகவும் தான் வந்து நடக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அண்ட் அட்டாக்கர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3.4 பில்லியன் ஃபிஷிங் மெசேஜஸ் ஆகுது குளோபலி எவ்ரிடே வந்து எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்காங்களாமா. அதுல வந்து ஒரு சில பேர் வந்து ஆக்ஷன் எடுத்தாலே போதுமே, இவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற பணம் வந்து கிடைச்சிரும் இல்லையா. அண்ட் ரைட் நவ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து ஏஐயும் பயன்படுத்துகிறாங்களாமா. ஏஐ பயன்படுத்தினா எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குங்கிறது நமக்கே தெரியும். நம்மள நிறைய பேருக்கு ஏஐயா இல்லையான்னு கண்டுபிடிக்க கூட தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு ஒரு விஷயமும் ஏஐ நமக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கு. அண்ட் 90% ஆஃப் டிஜிட்டல் ப்ரீச்சஸ் வந்து இப்போ ஏஐ பயன்படுத்தி அவங்க பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட்லி ஆத்தென்டிக்காக கண்டிப்பாக இந்த கம்பெனிலேருந்து தாங்க நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கூட வந்து சிந்தாமல் சிதறாமல் பிசுறாமல் அவ்வளோ அழகாக வந்து லோகோலேருந்து எல்லாத்தையும் அவங்க அப்படியே காப்பி பண்ணி பார்க்கறதுக்கு வந்து உண்மையாக அந்த ஆத்தென்டிக்கான வெப்சைட் மாதிரியே இல்லை ஆத்தென்டிக்கான ஒரு மெசேஜ் மாதிரியே கிராஃப்ட் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, குளோபல் ஆன்டி ஸ்கேம் அலையன்ஸ் அண்ட் பயோ கேட்ச் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, மோர் தென் 40,000 யூஏஇ ரெசிடென்ட்ஸ், யாரே நம்பதா, மோர் தென் 40,000 யூஏஇ ரெசிடென்ட்ஸ் போன வருஷம் மட்டுமே இந்த ஸ்கேமுக்கு ஆளாகி இருக்காங்க. அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஒரு விக்டிம் வந்து லூஸ் பண்ணுறது, ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ரெசிடென்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு லூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா $2,100 அப்படிங்கறத வந்து கணக்கிட்டிருக்காங்க. ஸோ 2,100 × 3.6 போட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ தரும்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் இந்த நேரத்தில் எஸ்பெஷலி இப்போ சம்மரில் இது ஸ்பைக் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அஃப்கோர்ஸ் நம்ம ஹியூமன் பிஹேவியர் தான். ஏன்னா சம்மர் டைமில் வந்து நம்ம பார்த்தோன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பீப்புள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, ஆன்லைனில் ஷாப் பண்ணுவாங்க, ஹாலிடேஸ் புக் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸ் ரெனியூ பண்ணுவாங்க, அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டிஸ்ட்ராக்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப பிஸியான ஒரு சீசனாக இருக்காது இல்லையா. அதனால தான் இந்த பிஹேவியர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி எப்படி அங்கே வந்து சைக்காலஜியை பயன்படுத்தி நம்ம பிஹேவியரை ஸ்டடி பண்ணி ப்ரெடிக்டபிள் பிஹேவியர் என்னென்னங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அண்ட் இப்போவும் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு வந்து டெக்னாலஜி இந்த அளவு வளர்ந்துருச்சு, அதனால தான் நம்மளை ஏமாத்துறாங்க. டெக்னாலஜி வளரலைன்னா ஏமாற மாட்டோம்லாம் கிடையாது, ஹியூமன் ட்ரஸ்ட் தான் வந்து இதில் கவனிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. எப்படிப்பட்ட டெக்னாலஜியாக இருந்தாலும் நம்ம ஏமாறுறதுக்கு தயாராக இருந்தோம்னா அதுக்கு பெரிய டெக்னாலஜியெல்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அதுவும் இப்போது பார்த்தோன்னா டெக்னாலஜி இல்லாதவங்க கூட ஃபோன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஏன் நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொஞ்சம் அவ்வளோ டெக்ஸாவியாக இல்லாத ஜெனரேஷன்ஸ் எல்லாம் கூட வந்து கன்வீனியன்ஸ்க்காக ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் தான் வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் காமன் டைப் ஆஃப் சம்மர் ஸ்கேம்ஸ் இங்கே நம்ம யூஏயில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம யூஏ அத்தாரிட்டிஸ் லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், துபாய் போலீஸ், அபுதாபி போலீஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்க சோஷியல் மீடியாவின் மூலமாக நமக்கு வார்ன் பண்ணி சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபேக் சாலே அண்ட் ஹாலிடே ஹோம் ரெண்டல்ஸ், ஆமாம், முக்கியமாக வந்து இந்த ராசல் கைமா ஹத்தா மாதிரியான மலைப்பகுதிகளில் அழகான கோசியான வெக்கேஷன் ஹோம்ஸ், அழகான காட்டேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபேக் ஆட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளை ஆன்லைனில் பே பண்ண வச்சு ஒரு ரெசிடென்ட் வந்து நம்ம துபாய் போலீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓகேவா, அவங்க வந்து 8,000 திரம்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்களாம் இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் ஹோமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அட்ராக்டிவாக இருந்திருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு, டூ குட் டு பி ட்ரூவாக இருந்திருக்கு. அண்ட் அட்வர்டைசர் கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணப்போ, ஆமாங்க எனக்கு இந்த வீடு புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ, எஸ் எஸ் நீங்கள் வந்து பே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட் ஒன்று பே பண்ணுங்க, ரீஃபண்டபிள் இன்சூரன்ஸ் ஃபீ பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி அவர்கிட்டருந்து பணம் வாங்கிட்டாங்க. 8,000 திரம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு இடமே இல்லை. இது வந்து அகெயின் போலீஸ்க்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடே இல்லையா, சரியா, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, இந்த வடிவேல் போய் தேடுவாரில்ல கிணத்து காணுன்ற மாதிரி இவங்க போய் வீடை தேடினா அங்கே வீடே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபேக்கான லிஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு கூட பணம் பறிக்கிறாங்க. அண்ட் ஃப்ராட்லண்ட் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி அவங்க இம்போசினேட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக நாங்கள் தரோம் கார் இன்சூரன்ஸ், இவ்வளோ பே பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் காம்ப்ரிஹென்சிவாக எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் அன்ட்ரஸ்டட் ஆப்ஸ் ஓடிபி வழியாக, இது எல்லாம் லைக் பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க நம்ம வந்து எத்தனைக்கு எத்தனை கவனமாக செயல்படுறோமோ அத்தனைக்கு எத்தனை கவனமாக செயல்படணும். ஸோ இந்த டூம் ஸ்க்ரோலிங்க்கு நடுவில் ஏதாவது தெரியாமல் லிங்கை கிளிக் பண்ணி ஆர் இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஆளாயிட்டோம்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாய்ஸையோ இல்லை வீடியோ வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேயா? நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒன்று இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து யூனோ அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். அப்புறமா நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. உங்களுடைய ஃபோனையும் கார்டையும் வந்து செப்பரேட்டாக எடுங்க வைங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க, ஓகேவா? அண்ட் தென் உங்களோட வாட்ஸ்அப் கோடு வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு 6-digit கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தெரியுமா, இந்த திடீர்னு நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து கேட்கும் அந்த 6-digit கோடு வந்து என்டர் பண்ணு அப்படின்ட்டு. நான்லாம் அந்த செட்டிங்கெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கோடு வந்து கீப் இட் வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல். அண்ட் எந்த ஒரு ஓடிபியோ உங்களுடைய பேங்க் கிரெடென்ஷியல்ஸ் எதையுமே வந்து சொல்லாதீங்க. அண்ட் யூஸ் ஒன்லி ஒஃபிஷியல் அண்ட் லைசன்ஸ் சேனல்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், பெரிய பெரிய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் பண்ணும்பொழுது கவனக்குறைவாக மல்டி டாஸ்கிங்க்கு நடுவில் பண்ணாதீங்க. ஒரு வெப்சைட் வழியாக ஒரு பணம் செலுத்தும் பொழுது, ட்ரான்சாக்ட் பண்ணும்பொழுது அது ஆத்தென்டிக்கான வெப்சைட்டாக இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணி அதுக்கான டைம் எடுத்து லெட் இஸ் டூ இட். ஏன்னா ஒன்ஸ் போச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ லெட்ஸ் பி வெரி வெரி வெரி கேர்ஃபுல்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
2: Alansari exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari exchange.

0: ஹாஸ்டல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 05666-81234. ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayutreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP1 Dubai.
4: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
5: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரோட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
7: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கரூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர் டெலிவர்ட்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். சொல்லியாகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 05666-81234.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
9: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
8: Brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஹாய் மாலினி, I'm Krishnan. நான் இதை சொல்லி ஆகணும்.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 05666 81234.
5: போங்க.
6: உலக
7: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduct.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நாகர்கோவில் விசாரணை கைதி சபரிவர்மன் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவரை சிறை வாரன்களுடன் சேர்ந்து தாக்கிய 8 கைதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் பலத்த காயங்கள் இருந்ததுடன் அவர் பலமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் உறுதியானது. இதனையடுத்து நேசமணிநகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடகத்திலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறாயினும் கர்நாடகத்தில் கண்டறியப்பட்ட பாதிப்புகள் தீவிரமானவை அல்ல என்று சுகாதாரத்துறை ஆணையர் தெரிவித்தார். சுகாதாரத்துறை நிலைமையை நாள்தோறும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: கத்தார் நாட்டின் முன்னாள் அமீரின் மறைவுக்கு இலங்கை அரசாங்கத்தினதும் ஒட்டுமொத்த இலங்கை மக்களினதும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக அந்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று காலை கடுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தார். கத்தாரின் தோஹாவில் அமைந்துள்ள லுசாயில் அரண்மனைக்கு சென்ற பிரதமர் அந்நாட்டின் தற்போதைய அமீரான ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானியை சந்தித்து தனது ஆழ்ந்த அனுதாபத்தை பகிர்ந்தார். துபாய் மற்றும் ஷார்ஜாவின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகின்றது. அலுவலக நேர உச்ச வேளையில் பல முக்கிய சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக நகர்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயின் ஷேக் ஜாயத் சாலை மற்றும் அதனுடன் இணைந்துள்ள சாலைகளில் குறிப்பாக அல்கரூத் அல்கிசேஸ் மற்றும் தேரா பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது. இதேவேளை ஷார்ஜாவில் எமிரேட் சாலை மற்றும் ஷேக் முகமது பின் ஜாயத் சாலை வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் தாமதத்தை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் ராணுவம் குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் வசதிகள் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. குவைத்தில் அமைந்துள்ள அலி அல் சாலம் விமானப்படை தளத்தில் உள்ள ரேடார் அமைப்புகள், பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் எரிபொருள் சேமிப்பு வசதிகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ வசதிகளும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். வாட் இஸ் ஹேப்பனிங்? இன்னைக்கு காலையில வந்து அதிபயங்கர டிராபிக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து தே ஆர் புட்டிங் இட் அவுட் ஆன் தியர் சோஷியல் மீடியா. மேப்ல வந்து நான் பார்க்கும்போது அதேதான், புதுசாலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எப்பவும் இருக்கிற மாதிரி தான் வந்து டிராஃபிக் இருக்கு. ஆனால் சொன்ன மாதிரி கிராஷஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்ன, 311 எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் S112ல கிராஷ் பார்க்க முடியுது. ஒன்று ரெண்டு கிராஷஸ் வந்து ஐ ஆக்சுவலி கேன் சி. முவேலா சைடில் பார்த்தோன்னா, நான் இங்கே நம்ம மலிஹா ஸ்ட்ரீட்டில் தான் நான் சொல்கிறேன், ஒன்று ரெண்டு கிராஷஸின் காரணமாக த ஹோல் ஸ்ட்ரிச் ஆஃப் மலிஹா ரோடு வந்து நம்ம வழக்கத்துக்கு மாறாக டிராஃபிக்கால் நிறைஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இது எங்கே D64லையும் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. D64ல எக்ஸாக்ட்லி எங்கே தெரியுமா? இது செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட், இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜாவில். ஆமாம், அங்கே அந்த ஒரு ரோடு வந்து ஷார்ஜா ரிங் ரோடுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சை நம்ம பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஆகிருக்கிற காரணத்தினால டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. 611லையும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது. ரொம்ப நேரமாக இன்னைக்கு காலையிலேயே ஏர்லி மார்னிங்லேருந்தே வந்து 611ல கிராஷ் கொஞ்சம் இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. ஆனால் என்ன, இந்த பக்கம் திஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் 311 இந்த ஃபால்கன் சிட்டி ஆஃப் வண்டர்ஸ் குளோபல் வில்லேஜ் ஸ்ட்ரெச்சில் யூஸ்வலி இந்த நேரத்தில் டிராஃபிக் இருக்கும். ஆனால் இப்போது அங்கே டிராஃபிக் எல்லாம் எதுவும் இல்லை. துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ராசல் கோர் ரோடில் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லையே. வாட் இஸ் திஸ்? மேப் ஏதாவது லோட் பண்ணாமல் தவற விட்டுருச்சா என்னன்னு தெரியல, பட் இல்லை, ஆக்சுவலி இல்லை, ஜஸ்ட் கிடிங், அங்கே வந்து டிராஃபிக்கே இல்லை மேப்பில் எனக்கு பார்க்கும்பொழுது. மற்ற இடங்கள்லாம் வந்து டிராஃபிக் இருக்கிறது தெரியுது, பட் யூஸ்வலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல டிராஃபிக் இல்லை. அதனால் அந்த பக்கம் போகிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் மாற்றான், அதுக்கப்புறம் என்ஜென்ற பொண்ணுகள் இதெல்லாம் பாட்டு ப்ளே பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் மட்டும் என்ன
1: இன்று தங்கத்தின் விலை? Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 485 திரும்ஸ், 75 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 449 திரும்ஸ், 75 ஃபில்ஸ்.
1: இந்த தங்கத்தின் விலை
2: gold rate
3: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
1: Back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. ALD ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ் கால் 0506752828. அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAELottery.ae ல வாங்குங்க.
1: Brought to you by The Game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply. மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அட்டிங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம துபாயில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ வெல் கனெக்டடாக இருக்குது. துபாயில் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். கம்பேர்ட் டு அ லாட் ஆஃப் அதர் பிளேசஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு பீக் ஹவர்ஸில் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், மெட்ரோலெல்லாம் எஸ்பெஷலி. பட் அதை தாண்டி பஸ் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஆர்டிஐயோட இந்த பஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் ஒன்று ஆரம்பித்தாங்க, ஞாபகம் இருக்கா? பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் ஆரம்பித்த உடனே வந்து மக்கள் கிட்டேருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கிறதை பார்த்துட்டு அதை வந்து இன்னும் ஃபர்தராலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆர்டிஐனுடைய பஸ் ஆன் டிமாண்ட் இருக்கு இல்லையா, ஆல்கூஸ் பகுதியில் வந்து ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அல்கூஸ் அகேன் நிறைய பேர் வந்து வேலைக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம், அது பிஸியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்த கனெக்ட் பண்ணும் வகையில் பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து. அண்ட் அறிமுக சலுகையாக வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ரூட்ல இருக்கக்கூடிய பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீஸை பயன்படுத்துறதுக்கு நம்ம எதுவும் கட்டணம் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீயாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன, இதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பஸ் ஆன் டிமாண்ட் ஆப் இருக்கு இல்லையா, அது வழியா வந்து முன்பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சு அதோடைய ஒரு ரூட் மேப்பும் கொடுத்திருக்காங்க. சோ பஸ் ஆன் டிமாண்ட் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அ ஷேர்ட் மினி பஸ் சர்வீஸ், ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செலக்ட் துபாய் நெய்பர்ஹுட்ஸ்ல. இப்போ ஒரு சில இடங்கள்ல தான் வந்து இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொன்னே இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஏரியாக்குள்ளேயே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு மோட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அண்ட் ஒரு ஒரு ட்ரிப்பும் நம்ம பார்த்தோம்னா it can cost anywhere between 2 dirhams and 7 dirhams, and daily idodiya services available aage irukku. So eppadi idha namma vandu avail panikalam appadina app vadiyaga book panikalam, and இதுக்கு வந்து கிரெடிட் கார்டு வழியாகவோ இல்லை ஆர்டிஐனுடைய நோல் கார்டு வழியாகவோ நம்ம கட்டணமும் செலுத்த முடியும். இதோடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தோம்னா மண்டே டு தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து 5 AM to midnight, அண்ட் ஃப்ரைடே வந்து 5 AM to 1 AM, அண்ட் சண்டே வந்து 8 AM to midnight. இந்த டைமில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அண்ட் ஃபார் நவ் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜோன்ஸ் எங்கெல்லாம் இந்த பஸ் ஆன் டிமாண்ட் சர்வீசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அல்பர்ஷா, அல் நஹ்தா, பிஸ்னஸ் பே, பர்ஷா ஹைட்ஸ், துபாய் சிலிக்கன் ஓயசஸ், அகடமிக் சிட்டி, டவுன் டவுன் துபாய், டிஐஎஃப்சி, கராமா, ஊத் மெத்தா, மன்கூல், கிசேஸ், வர்க்கா, ஜேவிசி, டிஐபி, போர்ட் சாயித், அல்ரிகா, அண்ட் இப்போ இவங்க சொன்ன மாதிரி அல்கூசப்பா. எவ்வளவு இடங்கள், ஆல்மோஸ்ட் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணது இல்லையா. அதனால வாட் அ கன்வீனியன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ நீங்கள் இன்னும் பயன்படுத்தினது இல்லை அப்படின்னா நிச்சயமாக பஸ் ஆன் டிமாண்ட் செயலியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதன் மூலமாக புக் பண்ணிக்கலாம்.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanigal ungalku iruka, appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtrade Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
1: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
2: ராசா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் fit out office units, villas, retail shops, F&B, shop renovations la irundhu partition, ceiling and floor works varaikkum ellame quality and precision oda seivanga.
5: Call 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Gharhood, Dubai. Toss Round, desire delivered.
6: Idhu Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour. Chillax song
0: of the hour. Brought to you by
2: Plots Nale Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.
4: செழித்தையும் தமிழே ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஐயோ, என் கண்ணே பற்றுச்சு போல இருக்கே. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் டிராஃபிக் பத்தி அப்டேட் பண்ணும்பொழுது, என்னன்னே தெரியல, அன்யூஷுவலா நம்ம வந்து டிராஃபிக் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனா அன்யூஷுவலி இந்த ரூட்ல வந்து இன்னைக்கு டிராஃபிக் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் சைட்ல இருக்கிற நம்ம அந்த ராசல்கோர் ரோட் ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, டிராஃபிக்கே இல்லையே அப்படின்னு பார்த்தா செம்ம டிராஃபிக். போதாததுக்கு மேலே ஒரு கிராஷ் ஐக்கன் வேறு எனக்கு தெரியுது இங்கே மேப்பில். ஐ எம் வெரி சாரிங்க, சாரி. அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் நீங்கள் என்னை திட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இருந்திருக்கலாம், டிராஃபிக் இல்லைன்னு சொன்னதுனால வா வச்ச நேரம் டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. பட் கன்ஜெஷன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது அங்கே. அண்ட் தென் ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறதுனால அங்கேயும் புஷ் கலீஃபா பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய கன்ஜெஷனுங்க இது, இந்த ராசல்கோர் ரோடு இந்த துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில். அதுக்கப்புறமா வந்து 611 ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு, சாரி 611 இல்லை, ஆமாம் 611 தான், எஸ் ரைட், 611 காவிரி ஸ்கேமல் ட்ராக்குக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு. அண்ட் தென் 311 ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு. சரியா எங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, 311 ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்கு. சரி இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகே இது வந்து எக்ஸாக்ட்லி எங்கே கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 அப்படின்னு எனக்கு அடுத்து நேஷனல் பெயின்ஸ்க்கு முன்னாடி, ஓகே 311 அவ்வளோதாங்க, திட்டாதீங்க.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mersel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக 4 கோடி ரூபாய் வழக்கில்

0: ஆஜராகிய நயினார் நாகேந்திரனுக்கு குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நயினார் நாகேந்திரன் ஜூலை 30 மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: என்னை உண்ணாவிரதத்தை நிறுத்தச் சொல்லாதீர்கள், மாறாக 20 நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்ளுங்கள் என்று சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்ஷுக் தெரிவித்துள்ளார். சோனம் வாங்ஷுக் தனது கால வரையறையற்ற உண்ணாவிரதத்தை முடிக்குமாறு அரசியல் தலைவர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் சட்டரீதியான முயற்சிகள் மூலம் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்க மறுத்துள்ளார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு வருவதாக கவலைகள் எழுந்துள்ள போதிலும் வாங்ஷுக் தனது போராட்டத்தை தொடர்வதாக தெரிவித்துள்ளார். கல்வி தேர்வுகளில் ஏற்பட்டதாக கூறப்படும் முறைகேடுகள், குறிப்பாக நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து கவனம் ஈர்க்கும் நோக்கத்துடன் அவர் இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் தற்போது நிலவும் வானிலை மாற்றத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதி வரை டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக அபாயகரமான சூழல் நிலவக்கூடும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்தா ஜாதிஸ் தெரிவித்தார். எனவே நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறையினர் முன்னெடுக்கும் ஒழிப்பு திட்டங்களுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குமாறும், தாங்கள் வசிக்கும் வீடுகள், பாடசாலைகள் மற்றும் பணியிடங்களை சுற்றியுள்ள வளாகங்களை நுளம்புகள் பெருகாதவாறு சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்யுமாறும் சுகாதார அமைச்சர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். குவைத் வெளியுறவு அமைச்சர் ஷேக் ஜர்ஹாப் ஜாபர் அல் அகமது அல் சபா ஒமான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சயீத் பத்தர் அல் புசைதியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். பிராந்தியத்தில் வேகமாக மாறிவரும் புவிசார் அரசியல் சூழ்நிலையை இருவரும் ஆய்வு செய்தனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி, சமீபத்திய பிராந்திய பதற்றம் ஏற்படுத்தியுள்ள பாதுகாப்பு விளைவுகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். மேலும் அதிகரித்து வரும் பதற்றத்தை தணித்து நிலைமையை சுமூகப்படுத்துவதற்கான மூலோபாய வழிமுறைகள் குறித்தும் இருவரும் விவாதித்துள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் வெப்பச்சலன மேகங்கள் உருவாகும் சாத்தியம் உள்ளதால் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஃபுஜிராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. கார்டிஃபில் அமீரக நேரப்படி இன்று மாலை 4 இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் இன்று 2வது ஒருநாள் போட்டி நடைபெறவுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:10 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் எஸ் த டேட் இஸ் ஹியர், ஃபைனலி ஜனநாயகன் திரையரங்குகள்ல நம்மளை சந்திக்க வரப்போறாரு அப்படிங்கிற செய்தி அதிகாரப்பூர்வமா வெளியாயிடுச்சு. அண்ட் நம்ம கிட்டேயும் கப்பல் பாசஸ் எல்லாம் இருக்கு, சீக்கிரமா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க போறோம். ஸோ பிக் ஸ்கிரீன்ல ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரா இப்ப இருக்கக்கூடிய நம்ம டியரஸ்ட் தளபதி விஜய் அவர்களை வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கும். அங்க வந்து ஒரு பக்கம் திருக்கி விட போறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இப்ப செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தலைமைச் செயலகத்துல அமைச்சர்களோட நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. தப்பு பண்ணா உடனே நான் தூக்கிடுவேன், தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் நான் பார்க்க மாட்டேன், உடனடியாக நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்று முக்கியமா, அமைச்சர்கள்லாம் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது வீடியோ எடுக்க கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா அதோடைய இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த கான்சிக்வன்சஸ் அதெல்லாம் முழுக்க முழுக்க போன வாரம் முழுக்க இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து தான் நிறைஞ்சிருந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமாவே வந்து இந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் தான் வந்து சுட சுட நம்ம ஊர் பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நம்ம துபாயில் சூடாக இருக்கிறது அட் த மொமெண்ட் வெயில் மட்டும்தான். நான் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டிருந்தேன் சில பேர்கிட்ட, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்மரா இந்த வருஷம் யூஏயில், எனக்கு வந்து மெசேஜ் வழியாக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து நௌரிஷ் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹலோ, குட் மார்னிங் சிஸ், நான் இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த், நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் ஷார்ஜா வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சம்மர் ஃபுல்லாக இருக்க போகிறேன், வெயில் போட்டு வெளுத்து வாங்குது. நான் டிரைவ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு யார் இந்த சம்மரில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சம்மரில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்டிங்க, அதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான் வந்து நான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு வார்த்தைகள் நம்ம ரேடியோ பற்றியும் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. லைக் ரொம்ப எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கிற மாதிரி சில கைண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட் நவரிஷ். கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும் ஓகேவா. இந்த சம்மருக்கு அப்புறமா வின்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். அதுதான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, சம்மர் வந்து நம்மளை போட்டு தாக்கினாலும் வின்டர் அதை விட சூப்பராக இருக்கும், அதனால் யாரும் கவலைப்படாது சொல்லி அப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தைகள் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனிவே, அடுத்ததான் வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், அடடா இந்த பாட்டெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு பாட்டு, பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இது. சரோஜா படத்துலேருந்து ஆஜா மேரா சோனியே ஞாபகம் இருக்கா இந்த பாட்டு? அப்பப்பா அந்த பாட்டு, அது ஃபாலோட் பை தேட் அஃப்கோர்ஸ் தி ஓஜி கல்யாண பாட்டு, தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா அப்படின்ட்டு ரெண்டு பாட்டு, கல்யாணம் தீமில் இருக்கக்கூடிய ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி இந்த சரோஜா படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு கேட்கறதுக்கு. எனிவே சேர்ந்து கேட்கலாமா? இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஹாய் மாலினி, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 0566681234.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
9: JM brand AC da,
10: JM brand AC da.
11: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
5: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 July அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
6: கால் 0566681234.
5: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
12: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
13: ஹாய், நான் காஃபி.
14: ஹலோ, நான் தான் டிராவல்.
15: வணக்கம், நான் நினைவுகள்.
14: ஹாய், நான் தான் இயற்கை.
13: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
14: எங்கப்பா மனசு காணோம்?
13: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
14: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
16: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
17: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: யூஏல ஒரு டொயோட்டா எஸ்யூவி வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த அப்டேட் உங்களுக்காகத்தான்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது இங்க நம்ம யூஏல எஸ்யூவிஸ் நம்மள நிறைய பேர் வச்சிருப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஒரு பாப்புலரான ஒரு சைட், ஓகேயா, பாப்புலரான ஒரு ஆன்லைன் சைட், ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்டிகுலர் சைட்ல மக்கள் அதிகப்படியா தேடின டைப் ஆஃப் எஸ்யூவி டொயோட்டா எஸ்யூவி தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026ல் கிட்டத்தட்ட 10.4 மில்லியன் பீப்புள் வந்து எஸ்யூவிக்காக சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து டொயோட்டாக்காக வந்து அவ்வளோ பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் அ டொயோட்டா எஸ்யூவி அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அது எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026ல் அத்தனை பேர் வந்து தேடியிருக்காங்க டொயோட்டா எஸ்யூவிக்காக. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக வந்து ஃபேவரட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிசான் பிராண்டு தான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ்யூவிக்கான டிமாண்ட் வந்து எப்போவுமே அதிகப்படியாக இருந்துட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம யூஏயை பொறுத்த வரைக்கும் பீட் நியூ எஸ்யூவி ஆர் யூஸ்ட் எஸ்யூவியாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அண்ட் நம்ம மக்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான கொஞ்சம் ஸ்பேஷியஸான வெஹிக்கல்லாம் பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து இப்போ டெசர்ட் டிரைவிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கிறவங்கன்னா கேட்கவே வேண்டாம் இந்த மாதிரியான எஸ்யூவிஸ் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பர்டிகுலர் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸில் டொயோட்டா எஸ்யூவி தான் வந்து டாப்பில் மக்கள் தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. மோர் தேன் 10.4 மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்கான் பிட்வீன் ஜான் அண்ட் ஜூன். அண்ட் தென் அதற்கு அடுத்தபடியாக வந்து நிசான் வந்து தேடியிருக்காங்க 8.6 மில்லியன். அண்ட் தென் அதற்கு அடுத்தபடியாக வந்து லேண்ட் ரோவருக்கு வந்து 7.2 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அண்ட் தென் மெர்சிடிஸ் பென்ஸ்க்கு வந்து 6 மில்லியன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பிஎம்டபிள்யூக்கு 3.5 மில்லியன் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம்னா பெட்ரோல் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஃபேவரட்டான ஒரு எஸ்யூவி இருக்கு. மோஸ்ட் வியூட் எஸ்யூவி நம்ம பார்த்தோம்னா யூஏல நிசான் பெட்ரோலா தான் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக வந்து டொயோட்டா லேண்ட் க்ரூசர் இருக்கு. அண்ட் ஃபாலோட் பை தட் மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி கிளாஸ் அண்ட் ரேஞ்ச் ரோவர், அப்புறம் லேண்ட் ரோவர் டிஃபெண்டர்னு சொல்லி இந்த மாதிரியான கார்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகப்படியாக இருக்கு. ஸோ இந்த கார்ஸ்க்கு வந்து பொதுவாகவே பார்த்தோன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த பிராண்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் இந்த மாடல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா அது எப்பவுமே நல்ல பேர் இருந்திருக்கிறதுக்கான காரணம், ஸ்ட்ராங் ரெப்யூட்டேஷன் இருந்ததுக்கான காரணம் என்னன்னா ரிலையபிலிட்டி, ஸ்பேஷியஸான இன்டீரியர்ஸ், எக்ஸலண்டான ரீசேல் வேல்யூ, இந்த காரணங்களால தான் வந்து ஃபேமிலிஸும் சரி இண்டிவிஜுவல் பயோஸும் சரி இந்த கார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால பார்த்துக்கோங்க இந்த கார்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ விற்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நல்ல விலைக்கு கிடைக்கக்கூடிய கார்ஸ் தான் இது, டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கார்ஸ் இது.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். சென்னையில பட்டயக்கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
2: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
3: Brought to you by Joy Alakasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. PNC apply.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM. Tamil FM.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
2: சென்னையில பட்டயக்கிழப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566681234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஓகேங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ராசல்கூர் ரோட் டிராஃபிக் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சு. அங்கே வந்து பெருசாக டிராஃபிக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, அதனால அந்த பக்கம் போகிறவங்க ஃப்ரீயாக போகலாம். ஆனால் 311 எந்த மாற்றமும் இல்லை, 611 எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் தென் இந்த பக்கம் என்ன என்ன ரோடு இது, பேரூட் ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் இந்த S119, யா S119லாம் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேறு எதுவும் வந்து அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக இல்லை. ஸோ இப்போ ரைட் நோ எங்கேயாவது நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் சொன்ன இந்த ரோட்ஸில் E11 பேரூட் ஸ்ட்ரீட் ஆர் வேறவர் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா அங்கே வந்து கன்ஜெஷன் காரணமாக ஸ்டக்காக இருக்கீங்க. கிராஷ் எல்லாம் எதுவும் இப்போதைக்கு மேப்பில் எங்கேயுமே எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா கிளியர்
0: ஆகிடும். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஓகே, 10:47 ஆக போகுது. மெரிசல் மார்னிங்லேருந்து நானும் அப்படி வாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆகிவிட்டது. யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கால் பண்ணி கேட்டிங்கன்னா 800-8940 அந்த பாட்டை உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு நானும் கிளம்பிடுவேன். சரியா, 800-8940 இஸ் த நம்பர். நல்ல ஒரு பாட்டாக கேளுங்க, கால் பண்ணிட்டு உங்களுக்காக அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் எப்போவுமே வந்து மறக்காமல் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸில் கனெக்டடாக இருங்க. அதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஆர்ஜே மது அவருடைய ஒரு சீரீஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச், செமையாக இருக்கும். ஓகே, நிறைய பேருக்கு வந்து அதோட ரிலேட்டும் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு வரவேற்பும் வந்து ஆல்ரெடி நீங்களும் கொடுத்துருக்கீங்க, அண்ட் நம்ம மக்கள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் வரும். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேங்க, யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்துல் காதர், உங்க லைன் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. ஏன்
2: ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருக்கறீங்க?
1: ஆடியா, டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, அபுதாபி போயிட்டு இருக்கோம்.
1: அபுதாபி போயிட்டு இருக்கீங்க, சரி. எப்படி இருக்கு ரூட் எல்லாம்?
2: பரவாயில்லை,
1: டிராஃபிக்லாம் எதுவும் இல்ல. இல்ல,
2: டிராஃபிக் எல்லாம் கடந்து போயிட்டு அவ்ளோ பக்கம்
1: வந்தாச்சு, அவ்வளவுதான். இனி ஃப்ரீயா ஜாலியா க்ரூஸ் போட்டு ஓட்ட வேண்டியதுதான்.
2: ஆமா,
1: ஓகே. என்ன
2: அன்னைக்கு ஒரு மேட் ரோட் சொன்னீங்க, அதாவது நாம ஏதாவது நினைச்சாலே அது வந்து நமக்கு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ஆடு மாதிரி வருது அப்படின்னு
1: சொல்லியிருந்தீங்க.
2: அதே மாதிரி நேத்து இவரு பிராவோவும் நேத்து பேசிட்டு எனக்குமே அந்த மாதிரி ஒண்ணு வருது. அப்ப ஏதாவது வந்து முதல்ல பேசினாதான் அதோட இது வந்து பேஸ்புக்ல ஆடு மாதிரி வரும். ஆனா இப்ப நினைச்சாலே வருது,
1: நினைச்சாலே வருது. பாருங்க, அது என்ன டெக்னாலஜியோ தெரியலையே. ஏன்னா யூஸ்வலி ஆமா, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் இன்டர் கனெக்டட் தான். நம்ம போன்ல ஏதாவது ஒன்று நம்ம தேடினோம்னா நம்ம ஜஸ்ட் கூகுள்ல தேடும்போது அது எல்லா பக்கமும் நமக்கு வந்துடும். ஸோ தட் இஸ் ஓ இட் இஸ் ஆல் லைக் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க ஆட்ஸ் எல்லாம். ஆனா அது இப்ப நினைச்சதெல்லாம் வருதுங்கிறது தான் வந்து அதுக்கு பின்னாடி என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல.
2: சரி, படத்துல இருந்து வெளியிலேன்னு ஒரு பாட்டு வரும்.
1: ஆஹா, செம்ம பாட்டு பிளே பண்றவங்களுக்காக. சரியா, சரிங்க. தேங்க்யூ, டேக் கேர், டிரைவ் சேஃப், பாய். ஓகே, அப்துல் காதர் வந்து 100வது நாள் படத்துலேருந்து விழியிலே பாட்டு கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக அந்த பாட்டு ப்ளே பண்ணிவிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பும் வந்து நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, வீட்டிலேருந்தெல்லாம் நான் கேட்குறேன், கிச்சன்லேருந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ எஸ், அந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் கையில் வந்து ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ளஸ் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் இருந்ததுன்னா மட்டும் போதும். சரியா, அவ்வளோதான் ஃபார் டுடே. நாளைக்கு காலையில் திருப்பியும் 7 மணிக்கு பேசுவோம். மது ரெடியாக இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, டென்ஷன் ஆகாமல் டிரைவ் பண்ணுங்கள், மறக்காமல் தண்ணி குடிங்க. பாய்.
0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணி.

0: முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார். அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
0: பாஸ்போர்ட் குடியுரிமை சான்று அல்ல, பயண ஆவணமே என்று மத்திய அரசு மீண்டும் விளக்கம் அளித்துள்ளது. பல மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பாஸ்போர்ட்டை குடியுரிமைக்கான சான்றாக பயன்படுத்தலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. பாஸ்போர்ட் சட்டம் 1967 இந்திய குடிமக்கள் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்வதை முறைப்படுத்துவதற்காக இந்திய அரசால் வழங்கப்படும் ஒரு முக்கிய ஆவணமாகவே இந்திய பாஸ்போர்ட் விளங்குகிறது. மேலும் தற்போது இந்தியர்களில் 8% குறைவானவர்களே பாஸ்போர்ட் வைத்துள்ளனர் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யோஷிதாவின் வழக்கு பூர்வாங்க விசாரணை மாநாட்டுக்காக திகதியிடப்பட்டுள்ளது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை பூர்வாங்க விசாரணை மாநாட்டுக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் 31 அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அரசு சட்டத்தரணி ஆஸ்வால்ட் பெரீரா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த வழக்கின் பூர்வாங்க விசாரணை மாநாட்டுக்கான திகதியொன்றை ஒதுக்குமாறு கோரினார். இதற்கமைய இவ்வழக்கின் 2 மாநாட்டுக்காக ஆகஸ்ட் 31 அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். ஜெட்ஸ்கி சாகசத்தில் ஈடுபட்ட 18 சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தமது 18 பிறந்த நாளில் சாகசத்தில் ஈடுபட்ட சிறுவன் உயிரிழந்ததாக துபாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். மொரிஷியஸ் நாட்டைச் சேர்ந்த குறித்த சிறுவன் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்தார். அவருடன் ஜெட்ஸ்கி சாகசத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு இளைஞர் படுகாயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளதாக துபாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் போர் புதிய பகுதிகளுக்கு விரிவடையும் என்று ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. ஈரான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினால் தற்போதைய மோதல் புதிய களங்களுக்கு பரவும் அபாயம் உள்ளது என்று அரசு ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்டை நாடுகளுடன் ஈரானுக்கு எந்தவிதமான மோதலும் இல்லை என்றும் ஈரானின் பிரிச்சினை அண்டை நாடுகளை இலக்கு வைத்தது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதி வெற்றிக்கு பிறகு அர்ஜென்டினா வீரர்கள் தங்கள் நாட்டின் ஃபாக்லாந்து தீவுகள் மீதான உரிமை கோரிக்கைக்கு ஆதரவான வாசகங்கள் கொண்ட பதாகையுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அர்ஜென்டினா ஃபிஃபா ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்கின்றது. ஃபிஃபா பொதுவாக அரசியல் அல்லது பிராந்திய உரிமை தொடர்பான செய்திகளை கால்பந்து நிகழ்வுகளில் வெளிப்படுத்துவதை தடை செய்கின்றது. எனவே வீரர்கள் பயன்படுத்திய பதாகை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு அர்ஜென்டினா அணிக்கு எதிராக அபராதம் அல்லது பிற ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக
1: தெரிவிக்கப்படுகின்றது.
0: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி உயர்வு ஏற்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ராசல் கைமா அஜுமானில் 39 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இதேவேளை மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. தமிழ் FM, நம்ம ரேடியோ.

0: ஸ்கேமையே பிரிச்சு சம்மர் ஸ்கேம் வின்டர் ஸ்கேம் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க போல. விதவிதமான ஸ்கேம்ஸுக்கு நம்ம வந்து பலியாட ஆக கூடாது அப்படின்னா அத்தாரிட்டி சொல்லக்கூடிய சில பல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இந்த ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபிஷிங் அதில் வந்து பி போட்டுருவாங்க ஃபிஷிங்க்கு பதிலாக. ஸோ கிட்டத்தட்ட 3.4 பில்லியன் ஃபிஷிங் மெசேஜஸ் குளோபலாக ஒவ்வொரு நாளும் அனுப்பப்படுது. யூஏஇ சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75% ஆஃப் த சைபர் பிரீச்சஸ் வந்து யூஏஇயில் ஃபிஷிங் இமெயில்ஸ், ஃப்ராட்லன் மெசேஜஸ் இந்த மாதிரி விஷயங்களால் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ஃப்ராடில் விதவிதமாக இப்போ என்ன ஸ்கேம் அடிக்கிறாங்கன்னா ஸ்டேகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு யூஏ ரெசிடென்ட்ஸ் வந்து சம்மரில் பர்டிகுலராக ட்ராவல் அதிகமாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் எங்கேயா ஸ்டேகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க வந்து ஏஐ ட்ரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வச்சு நிறைய ஃபேக் சாட்ஸ்லாம் உருவாக்கி நிறைய இம்பர்ஸ்னேஷன்ஸ் பண்ணி ட்ராவல் டீல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஸ்கேம் அடிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மர் ஸ்கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலிடே ஹோம் ரெண்டல்ஸில் வந்து ஸ்கேம் நடக்குது, வெஹிக்கல் இன்சூரன்ஸ் டேத் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி ஓடிபி தெஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து இருந்தால் மட்டுமே உங்கள் பணத்தையும் பார்த்து பார்த்து வைத்துக்கொள்ள முடியும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இன்னல ஃபைனல் பேட்ட போல இருக்கே அர்ஜென்டினா, யூ கைஸ் பிளேட் வெல், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் நம்ம வந்து இன்டர்நெட்டில் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்லாம் பார்த்தாலும் ஃபீஃபா சப்போர்ட்டர் இருக்குது அது இதுன்னு சொன்னாலும் தே பிளேட் வெல், அந்த ஒரு ஃபேக்டரை நம்ம வந்து மறக்கவே கூடாது. என்ன ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நேற்று. ஓகே, ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் சைடாக இல்லையா, அந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோல் அவங்க போடுறாங்க, போட்டுட்டு அவங்க அட்டாக்கை நிறுத்தவே இல்லை. அதாவது 1-1 ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு இங்கிலாந்து வந்து அப்படியே ஃபார்மேஷனை மாற்றி அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க பஸ் பார்க் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அர்ஜென்டினா திருப்பி அட்டாக் போயிட்டு இருக்காங்க, நான் வின் பண்ண போறேன் இந்த மேட்ச் அப்படின்னு. இங்கிலாந்துக்கு அந்த வின்னிங் ஹங்கர் எங்க போச்சு, இங்கேருந்து மிஸ் ஆச்சு. நிறைய கேள்விகள் இருக்கு, பேசுவோம். எந்த டீம்ஸ் அதிகமா ஃபைனல் போச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோல் ரேட் என்னங்கறத
2: இன்று தங்கத்தின் விலை
0: இருக்கு. ஜூலை 16th படி ஆஃப்டர்நூன் ரேட் வந்தவொடனே அடுத்த ஒன் ஹவர்ல உங்களுக்கு சொல்றேன்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham la inde gold savings start பண்ணலாம். எனி டைம் gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: RJ மது என் பேரு, இந்த நிகழ்ச்சியோட பேரு மசாலா கேஃபே, இது 89.4 தமிழ் FM. stay tuned.
2: back to back அடுத்த ரெண்டு பாட்டு

0: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க நாலாவது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 கிராம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
3: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
4: எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

மறக்க முடியாத எவ்வளவு மொமெண்ட்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. ஸோ எந்தெந்த டீம்ஸ் வந்து அதிகமாக இது வரைக்கும் செமிஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி ஃபீட்டெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். அதில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய டீம் டீமன் ஷாஃப்ட் ஜெர்மனி, டாய்ச்லண்ட் எட்டு தடவை ஃபைனல் வந்திருக்காங்க ஜெர்மனி. ரெண்டாவது அர்கென்டினா 7 தடவை. ஸோ பிரசீல் 7 தடவை, இத்தாலி 6 தடவை. இத்தாலியே எங்கே இருக்க, நான் இத்தாலி ஃபேன், 3 வேர்ல்டு கப்பாக குவாலிஃபை ஆகலை, எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன் தெரியுமா நான். ஃப்ரான்ஸ் 4 தடவை தான் பார்த்தீங்களா, 4 தடவையிலே அவங்க பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் 3, ஸ்பெயின் 2, உருகுவே 2, ஹங்கரி 2, செக்கோஸ்லோவாக்கியா 2. ஏன் செக்கோஸ்லோவாக்கியான்னா அவங்க செக் ரிப்பப்ளிக்காவும் ஸ்லோவாக்கியாவும் சேர்ந்து இருந்த காலத்தில் 2 தடவை வந்திருக்காங்க, அதனால செக்கோஸ்லோவாக்கியா 2. ஸோ இத்தனை டீம்ஸ் இத்தனை தடவை ஃபைனல் வந்திருக்காங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்கே, அங்கதான் உள்ளதுலேயே அதிகமாக ஃபைனல் வந்தவங்க. சே, எங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் கேப்பை தேடி குழம்பு விட்டாங்களே நம்மள. சரி, நீங்கள் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டீங்க, அடுத்து ஹேமந்த் பதானி எடுக்க போறீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன குமுதா இதெல்லாம்? சி, அன்னைக்கே நம்ம பேசின மாதிரி இஸ் அ குட் கோச், ஐ அக்ரி, பட் உலகத்தில் நிறைய பேர் இருக்கும்போது சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க. அப்பப்போ மண்டைக்குள்ள வந்து வந்து போகுது, நான் முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதை பற்றி, பட் இருந்தாலும் திடீர்னு என் மைண்டுக்குள்ள வந்து கிராஸ் ஆகிட்டு போதா, சரி ஓகே இன்னொரு தடவை சொல்லிட்டேன் நான். ஆல் ரைட், ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸில்? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்கள் டே வந்து எக்ஸைட்டிங்காக மாற்றுறதுக்கு. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இப்போ UAE Lottery.ae விசிட் பண்ணுங்கள். நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் அதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாமும் நிறைய இருக்கும், அதிலேயும் நீங்கள் விளையாடலாம். 18 வயசு மேலே இருக்கக்கூடிய ஆட்கள். அண்ட் நீங்கள் UAE Lottery ஈஸியாக சுனில்குமார் மாதிரி 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உட்காந்த இடத்துலையே. எஸ் சுனில்குமார் ஃப்ரம் இந்தியா 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் UAE Lottery வின் பண்ணியிருக்காரு. நீங்கள் தயாரா உடனே UAE Lottery.ae அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், உங்கள் டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வென்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் நேற்று கூட ட்ரா நடந்துச்சு, நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வென்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் நடக்கிற ட்ராவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் அடுத்த வெற்றியாளராக மாறலாம். Brought to you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only, terms and conditions apply. 91 போடு, 90s not out.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இத
2: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% ரிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயி ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: சென்னையில பட்டைய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566 81234.
5: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
6: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
7: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கரூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர், டெலிவர்.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
13: Bye.
14: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
15: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
16: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
17: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.
18: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
19: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி, கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: அம்மாடி என்ன சூடு, என்ன சூடு.
5: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
4: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
5: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 05-666-8-1234.
5: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
6: செழித்தையும் தமிழை ஒளியும்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மின்சார கண்ணா வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் பாட்டு கேட்டிருந்தாரு, அவருக்காக போட்டிருந்தேன். ஷாஜஹான் ப்ரோ, ஸோ ரிஃபாயத் ஷாஜஹான் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ உங்களுக்காக தான் ப்ரோ போட்டிருந்தேன், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுவேன். 800-8940 கால் பண்ணுங்கள், 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. ஆல்சோ உங்களுக்கு இந்த சண்டே என்ன பிளான், ஒரு வேளை சும்மா இருக்கீங்க இல்லை சும்மாவே இல்லைன்னா கூட இதை உங்கள் பிளானாக மாற்றுங்க சரியா. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இருக்காங்கல்ல நம்ம ஊரில் வந்து, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போரூரில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஓப்பன் ஆச்சுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டா. ஸோ அந்த வகையில் இப்போ எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி அவங்களோட 4வது கிளையே யூஏயில் தேரால ஓப்பன் பண்ண போகிறாங்க 19ஆம் தேதி ஈவினிங். கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டேஸ்ட்டோட சேர்த்து இன்னாகரல் ஆஃபர்ஸாகவும் உங்களுக்கு சிக்கன் பிரியாணியில் பை டு கெட் ஒன்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்?
1: முகமது.
0: முகமது எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு ப்ரோ.
0: நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டீங்களா முகமது?
1: பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சே சாப்பிட போறேன்.
0: லஞ்சே சாப்பிட போறீங்க? ஓ சாரி, 12 மணி ஆயிடுச்சு. சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து கட்டாகஸ்தி 2 ல இருந்து அந்த சம்பவகாரி ஒரு சாங் இருக்குல்ல.
0: ஆ ஓகே, நான் போட்டு வரேன்,
1: அது ப்ளே பண்ணி
0: வரேன். ஓகே மிஸ்டர் முகமது, தேங்க் யூ சோ மச். யா பை, ஹேவ் எ நைஸ் டே. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். சம்பவகாரி தலைவன் பாடிப்பான் சான் ரோல்டர். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம். பம்பாய் சிட்டி
0: பாட்டு போட்டுறவா
2: தலைவர் பாடல பாட்டு?
0: சரிங்க, நான் போட்டுறேன். ஓகே, ஒருவேளை இல்லைனா வேற என்ன போட? இப்ப எனக்கு ஒரு இது சொல்லிருங்க.
2: செம்பருத்தி சலக்கு சலக்கு சேலை.
0: சலக்கு சலக்கு சேலை, ஓகே அது இல்லனா. ஓகே,
2: அவர் தலைவர் அர்த்தம்தான்.
0: மனசு தொட்டு

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by தன்யா ஆட்டோ.

0: வைத்துள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையொட்டிய 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உத்தரவிட்டிருந்தது. பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவு காரணமாக அப்பகுதி நில உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அரசு தரப்பில் பசுமை தீர்ப்பாயத்தின் தடை உத்தரவு காரணமாக பள்ளிக்கரணை பகுதியை சுற்றிலும் கட்டட அனுமதி கோரி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. ஏற்கனவே பெறப்பட்ட 47 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் இறுதி விசாரணையை ஆகஸ்ட் 3 தள்ளி வைத்துள்ளனர். சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் 19வது நாளாக டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறார். ஒவ்வொரு குடிமகனின் உயிரும் முக்கியம். சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சமூக ஆர்வலர் செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக் தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தம்மை உண்ணாவிரதத்தை நிறுத்தச் சொல்லாதீர்கள், மாறாக 20வது நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்ளுங்கள் என்று சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 72,430 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்று மாத்திரம் 1,195 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 17,051 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 38,160 ஆகும். அத்துடன் தென்மாகாணத்தில் 11,274 நோயாளர்களும், சபர்கமோ மாகாணத்தில் 6,073 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,026 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாயின் 3 ஃப்ரீ ஜோன்களில் தரிப்பட நிர்வாகத்தை மேற்கொள்ள உள்ளதாக சாலிக் நிறுவனம் அறிவித்துள்ளது. துபாயின் 3 ஃப்ரீ ஜோன்களில் அணுகல் கட்டுப்பாடு மற்றும் தரிப்பிட மேலாண்மை அமைப்புகளை செயற்படுத்த சாலிக் நிறுவனம் துபாய் ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டல ஆணையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சாலிக் தனது தடையில்லா தொழில்நுட்பத்தை துபாய் ஃப்ரீ ஜோன்களில் அறிமுகப்படுத்தும். துபாய் ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன், துபாய் சிலிக்கனாய்சிஸ், DCC ஆகிய ஃப்ரீ ஜோன்களில் சாலிக் தரிப்பிட மேலாண்மையை மேற்கொள்ள உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 21,000 அதிகமான தரிப்பிடங்கள் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்கா மற்றும் ஈரான் வன்முறையை நிறுத்தி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தும் என்று கூறியுள்ளது. கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உருவாக்க பாகிஸ்தான் நடுவராக செயற்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளும் வன்முறையை நிறுத்தி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வலியுறுத்துவோம் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தாகிர் அந்த்ராபி தெரிவித்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதில் சவால்கள் இருந்தாலும் அனைத்து தரப்பினரும் முறையை முடிவுக்கு கொண்டு வந்து ஒப்பந்தத்தின்படி தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க பாகிஸ்தான் தொடர்ந்தும் ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம்.
2: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மாலை வேளைகளில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Star of the Month.

0: பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4th பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: It finally is happening.
1: It's happening.
3: It's happening.
2: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
6: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பல் பாஸஸ் வின் பண்ணுங்க.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
7: கால் 0566681234.
6: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
5: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 கிராம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட்
2: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, இன்னைக்கான தங்கத்தின் விலை என்னவாக இருக்கிறது? 24 கேரட்லேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. லாஸ்ட் 1 வீக்காகவே என்னால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு பூம் இல்லை. பட் ஆஃப்டர்நூன் ப்ரைஸ் ரிமைன்ஸ் த சேம். 24 கேரட் தங்கம் 486.25, 22 கேரட் தங்கம் 450.25, 21 கேரட் தங்கம் இன்னைக்கு 431.50, 18 கேரட் தங்கம் 370 AED.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: El Nino la oru pakkam irukkatum. Indha El Nino vande namakku malaiya kudukuma.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, எல் நீனியோ குட் இம்பாக்ட் யூஏஇ ஆல்சோ. என்சிஎம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குளோபல் கிளைமேட் டிரைவர். இது ரீஜன் டு ரீஜன் மாறும். பட் இருந்தாலும் குறிப்பாக ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு மாதிரி இம்பாக்ட் இருக்கும், யூரோப்பில் ஒரு மாதிரி இம்பாக்ட் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீஜன். பட் யூஏஇயில் அட்மாஸ்பியர் வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கம்பேர்ட் வித் ஈஸ்ட் ஏஷியாவை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆட்டமில் அதிக ஹியூமிடிட்டி ரெயின்ஃபால் சான்சஸை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆட்டமில் பர்டிகுலர்லி அக்டோபர் டு நவம்பர் அந்த பீரியடில் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திஸ் வில் இன்க்ரீஸ் த சான்சஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இன் த யூஏஇ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு 47 to 49 degrees அப்கமிங் டேஸில் இன்லேண்ட் ஏரியாஸ்லையும் மெயின் சிட்டிஸில் வந்து 41 to 44 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். இன்னும் 50 degrees தொடலை இந்த சம்மரில். இது வரைக்கும் நமக்கு தெரிய வந்த செய்தி
2: உங்கள் பொருட்களை அனுப்புங்க. ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவன் கூரியர், நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சார் என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
0: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பெட்,
0: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும, தமிழ் FM கா ஹுக்கும, ஹுக்கும.
3: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஐயா வெல்கம் பேக்குங்க. இது மசாலா கேஃபேங்க, 89.4 தமிழ் எஃப்எம்லிங்க. ஆர்ஜே மத்த பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இப்போ டிராஃபிக் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இமீடியட்டா சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே, இந்த டேல என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு, 16 ஜூலையில அப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஸ்னேக் டேவா. உலகத்துல எந்த ஒரு விஷயத்தை வேணாம், எனி திங் இன் த வேர்ல்டு எனக்கு வந்து பெருசாக பயம் கிடையாது, ஆனால் இந்த ஸ்னேக்கை பார்த்து எனக்கு பயம். ஏன்னா பாம்பு கடிச்சிச்சின்னு வச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த உலகத்தில் ஸ்னேக் ஐலண்ட்னு ஒன்று இருக்குது, இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில். அதுக்கு வந்து யாருமே அலவுடு கிடையாது அந்த ஐலண்டை விசிட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்னேக்கை பொறுத்த வரைக்கும் சில ஸ்னேக்லாம் பாசமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, நான் நம்புறதா இல்லை. பாம்பு வச்சு நிறைய எக்ஸாம்பிள்லாம் கூட சொல்லுவாங்க, பாம்புடா இவன் அப்படிலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி யூ கேன் நெவர் ட்ரஸ்ட் அ ஸ்னேக். அது பாவம், அது என்ன பண்ணும், அது என்ன சொல்கிறது, 10,000 BC வந்து ஸ்னேக்கை கடவுளாக மக்கள் ஒரு காலத்தில் கும்பிட்டுருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஈஜிப்டில் தான் இதுவும், ஈஜிப்சியன் ஃபாரோஸ் வந்து ஸ்னேக் சிம்பிளை ஃபோர் ஹெட்டில் வச்சுட்டு இருந்தாங்க 3100 BC. 4th century BC வந்து க்ரீக் மைத்தாலஜியில் மெடுசா அப்படிங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 1854 முதல்ல ஒரு குழந்தை வந்து ஸ்னேக் பைட்னால இறக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி 10,000-10,000,000 பேர் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாத போய் இறந்து போயிருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஸ்னேக் டேல இன்னும் சில பல ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இந்த பாம்பு கண்ணு தெரியாதுமாங்க, அது இதுமாங்கல்ல, அந்த ரிசெப்டார்ஸ் பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: E611 ல டுவர்ட்ஸ் S102 போயிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இல்லை S102லேருந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் துபாய் கவனிச்சு பக்கம் ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி சிட்டிலேருந்து அப்படியே நீங்கள் வந்து 311 நோக்கி போயிட்டு இருக்கீங்க, மலையா ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் 311 வந்து டுவர்ட்ஸ் துபாய், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நாதலமா ரோட்டில் ஒரு கிராஷும் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவு டிராஃபிக் இல்லை, கூட்டுக்கு தான் நினைக்கிறேன்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
1: Brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பாம்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தல்ல, இந்த பாம்புகளை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பாம்புகளுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலாக ஸ்னேக்ஸ்க்கு வந்து ஐலிட்ஸ் கிடையாது. ஸ்னேக்ஸ் வில் ஸ்லீப் வித் தேர் ஐலிட்ஸ் ஓப்பன், ஐஸ் ஓப்பன், ஐலிட்ஸே கிடையாது. தங்க வச்சு தான் ஸ்னேக்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணும். ஸோ ஸ்னேக்ஸ்க்கு வந்து நாஸ்ட்ரல்ஸ் கிடையாது, ஆனால் டங்கில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலை வச்சு தான் ஸ்னேக்கால் ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னேக் வந்து சூவும் பண்ண முடியாது, பைட்டும் பண்ண முடியாது, அப்படியே முழுங்கிருமா. மொத்தம் இந்த அனகோண்டா முழுங்கல படத்துலலாம் அந்த மாதிரி தான். ஸோ எக்ஸப்ட் அண்டார்டிகா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்டினென்ட்லேயுமே ஸ்னேக்ஸை பார்க்க முடியும். 1200 போன் இருக்கான் ஸ்னேக்ஸில் பார்த்தீங்களா, ஹியூமனுக்கே 206 தான் இருக்குது, ஆனால் ஸ்னேக்ஸ்க்கு 1200 போன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்னேக்ஸுமே இந்த ஈகோசிஸ்டமுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை ஸ்னேக்ஸே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஈகோ சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், இம்பேலன்ஸ் ட்ரிகர் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஸ்னேக்ஸ் ஆர் ஹேட்டட் அக்ராஸ் த வேர்ல்டு, இதுதான் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு காமன் சேயிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் தே டோன்ட் டிசர்வ் டு பி ஹேட்டட் அண்ட் ஸ்லாட்டட், ஏன்னா இது வந்து கடவுளின் படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதோட நேச்சரே அதுதான், அதோட நேச்சரே விஷத்தை கக்குறது தான். அது என்ன பண்ண, அதுக்கு தெரியுமா, அதுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கா, இன்க்ரிமெண்ட் இருக்கா, இல்லை வீக்கெண்ட் ஆஃப், வீக் ஆஃப், காம்ப் ஆஃப்லாம் இருக்கா? கிடையாது. அது அப்படியே போக அப்படியே ஊர்ந்து போக எதையாச்சும் பண்ணோம் தான். கிட்டத்தட்ட 174.1 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்னேக்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. த வேர்ட் ஸ்னேக் கம்ஸ் ஃப்ரம் த ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நாகா. ஸ்னாகா அப்படிங்கிற வேர்டு தான், நாகா நாகா தான் வந்து ஸ்னாகாவாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அஃப்கோர்ஸ் தமிழ்லேருந்து டிரைவ் செய்யப்பட்ட விஷயங்கள் தானே. இதுதான் ஸ்னேக்ஸை பற்றின அடுத்த பார்ட். ஒரு மணிக்கு மேலே தொடர்ந்து பேசுவோம். இது 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தாவீகா அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் இடம்பெறாது என்று சுப்பராயன் எம்பி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை எதிர்த்து விஜய் பேசினார் என்று சுப்பராயன் எம்பி தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறையாமல் அதிகரிப்பது ஆபத்தானது, இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவீகாவில் இணையும் போக்கை வெறுக்கின்றோம் என்றும் அவர் கூறினார். கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பில் அரசு பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் தி வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். கசிந்திருப்பதாக கூறப்படும் கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான தரவுகளின் தன்மை என்ன? அவை தேசிய பாதுகாப்புக்கோ மக்களின் பாதுகாப்புக்கோ ஏதேனும் ஆபத்தை உருவாக்குமா என்பன குறித்து அரசு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் அலகுகளின் கட்டமைப்பு, உபகரணங்கள், வழங்குநர்கள், காப்பீடு தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட முக்கிய தரவுகள் இணைய தாக்குதலின் மூலம் திருடப்பட்டு சட்டவிரோத இணையத்தில் கசிந்திருப்பதாக ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ள செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜனுக்கு அமெரிக்க

0: பரீட்சையை ஒத்திவைக்குமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது குறித்த உத்தரவு இந்த மாதம் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவ மாணவிகள் குழுவொன்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மனுதாரர் தரப்பு மற்றும் சட்டமா அதிபர் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஹோர்மூஸ் நீரிணையில் அமீரக எண்ணெய் தாங்கி கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த இந்திய மாலுமிகளை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகள் நேரில் சந்தித்தனர். அவர்கள் முழுமையாக குணமடையும் வரை தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்ற 2 வர்த்தக எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தாக்கப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தற்போது காயமடைந்த இந்திய மாலுமிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யுக்ரைனுக்கு பிரிட்டனின் உறுதியான ஆதரவு தொடர்ந்தும் இருக்கும் என்று பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமராக தனது இறுதி யுக்ரைன் பயணத்தை மேற்கொள்ளும் கியர் ஸ்டார்மர் அந்நாட்டுக்கான பிரிட்டனின் ஆதரவு எந்த நிலையிலும் தொடரும் என்று உறுதியளித்துள்ளார். யுக்ரைன் செல்லும் கியர் ஸ்டார்மர் கியவ் நகரில் யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கியை இன்று சந்திக்க உள்ளார். இந்த பயணம் லேபர் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் ஆண்டி பர்ன்ஹாம் பதவியேற்பதற்கு முன்பு நடைபெறுகின்றது குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: Daddy, Tamil FM on பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM தான்.

0: இந்த வீக்கெண்ட் வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கெலாம் நிறைய காம்படிஷன்லாம் இருக்கும். சம்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்கும்ல, அதனால என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு சின்ன ப்ரீஃப் மாதிரி நான் கொடுக்குறேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: துபாயில் வந்து ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய் சம்மர் சர்ப்ரைஸை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு மோதேஷ் வேர்ல்டு அட் துபாய் வேர்ல்டு ட்ரேட் சென்டர், ஐம் சாரி ஃபார் தட், துபாய் வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் வந்து கே பாப் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிட்டி சென்டர் முதலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இண்டோர் துபாய் மாலத்தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் மால்ஸில் நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணலாம், கார்டியோ பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய மைக்கேல் லிவ்ஸ் ஃபார்வர் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சனோட கான்சர்ட்லாம் இந்த வாரம் இருக்காமா. அதுக்கப்புறம் ஷார்ஜாவில் வந்து 200 திரஹம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு பார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்காமா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக கிட்டத்தட்ட எத்தனை இடங்கள், அபுதாபி பொறுத்த வரைக்கும் அபுதாபிலேயும் சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 13,000 திரஹம்ஸ் மதிப்புள்ள பரிசுகள்லாம் வின் பண்ணலாம். ஏர்பாட்ஸு, சன்கிளாஸு, போலரைட் கேமரா, அப்புறம் யாஸ்பி ஆனுவல் பாஸு, காம்ப்ளிமெண்ட்ரி மீல்ஸு, இதெல்லாம் வந்து வின் பண்ணலாமா. சில ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக ஸோ ஹூ செட் சம்மர் இஸ் போரிங் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இந்த விதமான மூமெண்ட் இல்லாமல் இப்போ கோல்டு ரேட் வந்து தத்தளிச்சு கொண்டிருக்கிறது. அந்த தத்தளிக்கும் கோல்டு ரேட் இப்பொழுது என்ன விலையில் விற்கிறது, விற்கப்படுகிறது அப்படிங்கறத நான் சொல்றேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham la inde gold savings start panalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem panikalam.
0: All right, 24 carat தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 486.25 திரஹம்ஸ் ஆகும். 22 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 450.25, 21 கேரட் வந்து 431.5, 18 கேரட் 370 திரஹம்ஸ் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham la inde gold savings start panalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem panikalam.
2: Back to back.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: கால் 0566681234.
2: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
7: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
6: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
5: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ஆல் ரைட், இப்போ டிராஃபிக் எங்கே இருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: 311 towards Dubai வந்துட்டு இருக்கீங்கன்னா அரேபியன் ரான்சஸ் அல்ட்ரீம் ஒன் குளோபல் வில்லேஜ் பக்கத்தில் 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கிறதுனால சேமா ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் 311 வந்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே அல்கெயில் ரோடை பிடிச்சி துபாய்க்குள்ளே வந்துடுங்க. ஒருவேளை 311 நீங்கள் துபாய் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா சரியா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 311 அபுசாகரா கிட்டே, அதேமாதிரி மலையா ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் 311 மிகப்பெரிய ஒரு கன்ஜெஷன் இருக்குது குளோபல் வில்லேஜ் அரேபியன் ரான்சஸ் பக்கத்தில். ஓகே,
1: traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Nikana 91 pode
3: enadhu
1: 90s not out. Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: kaže, kaj se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் 89.4
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
1: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன்.
5: இந்த
6: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
9: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
11: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
12: Chillax song of the hour.
13: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

டூ பீப்புள் ரிமைன், டூ பிக் ஜாயின்ஸ் ரிமைன், ரெண்டுமே ஃபென்டாஸ்டிக் டீம்ஸ் தான். பட் வாட் எவர் செட்டன், ஸ்பெயின் ஒரு டாக்டிக்கல் ஜீனியஸாக இருந்தாலும் அர்ஜென்டினாவை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்களுமே இந்த வருஷம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கிறது ஒன்று, அதை தாண்டி அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க மென்டாலிட்டியில். அவங்க வந்து ஒரு மேட்சில் ஒரு ட்ரையல் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கம்பேக் கொடுத்து அடித்து நான் முட்டிக்காமல் போகமாட்டேங்கிற ஒரு ஒரு ஒரு ஹங்கர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ தே ஆர் ரியலி ரியலி ரியலி டஃப் டு டிஃபீட் ஸ்பெயினே. பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஃபைனல் அஃப்கோர்ஸ் ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம், போன வாட்டி அர்ஜென்டினா வின் பண்ணாங்களே பேக் டு பேக், புதுதலாக ஒரு 16 வருஷம் கழிச்சு ஸ்பெயின் ஜெயிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்குன்றதுக்காக மட்டும்தான். ஸோ நத்திங் அகேன்ஸ்ட் அர்ஜென்டினா அந்த மாதிரிலாம். ஸோ ஃபீஃபா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் சண்டே நைட்டு 11 மணிக்கு அதோட மேட்ச் இருக்காது, வரைக்கும் அந்த மேட்ச் கிடையாது. சண்டே ஏர்லி மார்னிங் 1 மணிக்கு தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் இருக்குது. பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யார் தூக்கத்துலேருந்து எழுந்தெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதையும் பார்க்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். பட் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் தான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த சில பல மாதங்களுக்கு எதுவும் கிடையாது. பிரீமியர் லீக் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சுட்டுருவாங்க, ஜாலியாக இருக்கும், டைம் போகிறது தெரியாது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நண்பர்கள் கேட்ட பாட்டை போட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு மூவி கேம் இருக்கு. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. நாளைக்கு சந்திப்போம். டேக் கேர். பை பை. Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அபுதாபியில் இருந்து பஹ்ரைன் புறப்பட்ட எத்திஹாத் ஏர்வேஸ் விமானம் இன்று அதிகாலை அவசரமாக மீண்டும் அபுதாபிக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே இயக்க திட்டமிடப்பட்டிருந்த இரண்டு விமான சேவைகளை அந்நிறுவனம் ரத்து செய்தது. பஹ்ரைன் விமான நிலையத்தில் ஏற்பட்ட சேவை இடையூறு காரணமாக மீண்டும் குறித்த விமானம் அபுதாபி திரும்பியது. இந்த இடையூறை தொடர்ந்து அதே நாளில் அபுதாபியில் பஹ்ரைனுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்த EY-647 விமான சேவையும் பஹ்ரைனில் இருந்து அபுதாபிக்கு வரவிருந்த EY-648 விமான சேவையும் எதிஹாத் விமான சேவை ரத்து செய்தது.
1: உலகச் செய்திகள்.
2: யுக்ரைனில் பொதுமக்களிடையே பெரும் ஆதரவு பெற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் மைக்கலோ ஃபோட்டோரோவை அதிபர் வாலடிமிர் ஜெலன்ஸ்கி திடீரென பதவியிலிருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நகரங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கீவில் பெரும்பாலும் இளைஞர்கள் அடங்கிய மக்கள் கூட்டம் 1-2 ஃபெடரோவை விட்டுவிடுங்கள், வெற்றியை சீர்குலைப்பதை நிறுத்துங்கள் என்று எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியதுடன் வெட்கம் என்று முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முடிவுக்கான காரணத்தை ஜெலன்ஸ்கி இதுவரை விளக்கவில்லை. இந்நடவடிக்கை அரசியல் விமர்சகர்கள், ராணுவத்தினர் மற்றும் குடிமை சமூகத்தின் சில பிரிவுகளிடையே குறிப்பிடத்தக்க அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக அதிமுக கூட்டணி என்பது ஆதவ் அர்ஜுனா வகுத்த வியூகம் என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். அதிமுகவின் கூடாரத்தை காலி செய்ய வேண்டும் என்பதே விஜயின் எண்ணம். திமுக அதிமுக கூட்டணி என்பது ஆதவ் அர்ஜுனா வகுத்த வியூகம் என்று அவர் கூறினார். தவிக்காவில் செயற்பட்டால் தோழமை கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஆதரவளிக்கவும் முடியாமல் தவிக்கின்றனர் என முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்தாா்.

0: ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் வாய் புற்றுநோய் காரணமாக நாளொன்றுக்கு 3 மரணங்கள் பதிவாகுவதாக வாய் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தனுஜா தக்ஷணி பத்திராஜ தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், இலங்கையில் ஆண்களுக்கு மத்தியில் மிகவும் பரவலாக காணப்படும் புற்றுநோய் வகையாக வாய் புற்றுநோய் காணப்படுவதாக கூறினார். இலங்கை பெண்களுக்கு மத்தியில் அதிகளவில் பதிவாகும் 10 புற்றுநோய் வகைக்குள்ளும் வாய் புற்றுநோய் அடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புகையிலை, சிகரெட் மற்றும் மதுபான பயன்பாடு ஆகியவை வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதோடு, வெற்றிலை மெல்லும் போது பயன்படுத்தப்படும் பாக்கில் அடங்கியுள்ள புற்றுநோய் காரணி மிகவும் ஆபத்தானது மற்றும் சக்தி வாய்ந்தது என மருத்துவர் மேலும் வலியுறுத்தினார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் இன்றைக்கும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. வெயில் எப்படி இருக்கு? நேற்றோட ஒப்பிடும் போது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? உங்க உங்க பகுதிகளில் வெயில் எப்படி இருக்கு? இது எப்படியோ இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகத்தான் இருக்க போகுது. ஆமா, நேற்று எஸ் ஜானகி அம்மா அவர்களினுடைய இசை ஆளுமை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் இல்லையா? இன்றைக்கும் அவங்க பற்றி, தனி நபரா அவங்க எப்படியானவங்க, உங்களுடைய பண்புகள் எப்படியானது, இந்த மாதிரியான விஷயங்களை நாம இன்னைக்கும் பேச போறோம். மியூசிக் இந்தியா துபாயில் இருந்து அதனுடைய கோ பவுண்டர் ராகேஷ் இன்றைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அதே மாதிரி கோ மெம்பர் சரண்யாவும் வந்திருக்காங்க. ராகேஷ் அவர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில எஸ் ஜானகி அம்மா அவர்களோட ரொம்ப ஒரு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அவங்க நம்மோடு இருந்த காலப்பகுதி வரைக்கும் அவங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுவே அதை பத்தி நான் நிறைய பேசக்கூடாது, அவர் தான் பேசணும். சொல்லுங்க ராகேஷ், எஸ் ஜானகி அம்மா அவர்களோட நீங்க எத்தனையோ வருஷ காலம் பழகி இருக்கீங்க, ஒரு தனி மனிதரா அவங்க எப்படியான ஒருத்தங்க?
1: அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப கூட அவங்களோட ஒரு புதிய நபராவோ ஒரு ஸ்ட்ரேஞ்சராவோ பார்க்காம ரொம்ப அன்பா பேசுவாங்க, ரொம்ப அன்பா பேசினாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த அந்த அந்த மரியாதையில எந்த குறைவும் இருக்காது. ஒண்ணு, அதே மாதிரி நான் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. ரொம்ப குழந்தை மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம வீட்டுல நம்ம ஃபேமிலி நம்ம அம்மா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரிதான் ஒரு ஃபீல் வரும். ரொம்ப டவுன் டு எர்த், ஒரு எந்த மாதிரியான ஒரு நீ யார் நான் யார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி மத்தவங்களை பத்தி ஒரு பேச்சு கூட பேச மாட்டாங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கு அன்பா அதுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும், பாட்டு இந்த மாதிரி, பாட்டு பத்தி கேட்கும்போது அதை சளைக்காம பதில் சொல்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் போட்டோ எடுத்திருப்பாங்க அவங்களோட, அந்த போட்டோல பாத்தீங்கன்னாவே அது யார வேணா இருக்கலாம், புது ஆளா இருக்கலாம், நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், பட் எல்லாருடைய அன்பா இருக்கிற மாதிரி அந்த ஒரு போட்டோலயே தெரியும். அவங்க வந்து ஒரு பேதமே காமிக்க மாட்டாங்க,
0: எவ்வளவு அன்பானவங்க அப்படிங்கறது. எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த பணிவு அப்படிங்கிற அந்த குணம் தான் வந்து ஒருத்தர வந்து பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் இல்லையா? உடம்புல நாம அணியக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே வந்து பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு பணிவுதான் மிகப்பெரிய அணிகலன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அப்படியான உயரத்தை அடைகிறதுக்கு அவங்களுடைய அந்த பணிவும் அவங்களுடைய அந்த அடக்கமும் அன்பும் தான் மிக முக்கியமான காரணம்.
1: அதே மாதிரி நாங்க பாடலாம் வந்து ஏதோ ஷேர் பண்ணோம், இந்த மாதிரி நாங்க பாடியிருக்கோம், உங்க பாடலாம் பாடுறோமா? எனக்கு மியூசிக் இந்தியா இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்களோட பாடல்கள் நிறைய பாடுவோம். அதை ஷேர் பண்ணும்போது அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, என்னோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு சொல்லிடுங்க. அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, இருந்தாலும் இது நல்லா வந்திருக்கு, அவங்க யாரோ கூட பாடினாங்க இல்லையா அவங்க பேர் சொல்லி ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க, என்னோட வாழ்த்துக்கள், என்னோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இன்னும் நிறைய விஷயங்களை நாம பேசலாம், பேசிட்டே இருக்கலாம் இல்லையா? டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களோட நம்ம நிறுத்த முடியாது. அப்படியான ஒரு இசை ஆளுமையா அவங்க வந்து இருந்திருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே உலகத்துல வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கவலையான ஒரு நாளா அன்றைய நாள் இருந்தது. இப்பவும் வந்து நாம பேசும்போது கண் கலங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவங்க வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க அவங்களுடைய பாடல்கள். நாம எல்லாருமே
1: நாம பண்ண வேண்டிய கடமை என்னன்னா அந்த பாடல்களை நம்ம வந்து செலிபிரேட் பண்ணணும்,
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: அதை வந்து கொண்டாடணும். அவங்க பாடின பாடல்கள் எல்லாத்தையும்
0: அது எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து பண்ண போறோம். நாம தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்க. இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally it's happening.
2: It's happening.
3: It's happening.
1: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
6: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
9: டேய் என்ன சொல்ற?
8: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
10: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தி ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
11: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். சொல்லியாகணும்
8: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
10: கால் 05666 81234.
12: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
13: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: ஆமா, இசை ஞானி இளையராஜாவுக்கு அது முதல் பாடல். எஸ் ஜானகி அவர்கள் இளையராஜாவுக்காக பாடிய முதல் பாடல் அது. இப்படி எத்தனையோ இசையமைப்பாளர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்கள்ல வந்து எஸ் ஜானகி அம்மா இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம எத்தனையோ மூத்த நடிகைகளுக்கு அவங்களுடைய முதல் பாடல்ல வந்து இவங்களுடைய குரல் வந்து ஒலிச்சிருக்கு. இதை வந்து எத்தனையோ மேடைகள்ல அவங்களே சொல்றத வந்து நாம கேட்டிருப்போம். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான நேரத்துல ஒரு பங்கா வந்து அவங்க இருந்திருக்கிறத நாம பார்க்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவங்க வந்து இந்த இசை பயணத்துல வந்து இருந்திருக்காங்க, குறிப்பா தமிழ் சினிமால நம்ம பார்த்த வரையில எத்தனையோ ஏராளமான பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க இல்லையா. 40,000 அதிகமான பாடல், மொத்தமா 20 மொழிகள்ல அதுல தமிழ்ல வந்து பெரும் பங்கு அவங்க வந்து பாடியிருக்காங்க. அத்தோட இளையராஜாவோட நிக்கல, அதுக்கப்புறமா ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் இப்போ அனிருத் வரைக்குமே அவங்க வந்து பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. ஏஆர் ரஹ்மானோட காம்பினேஷன் அப்படிங்கும் போது எத்தனையோ பாடல் இருக்கு, அதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன சரண்யா?
1: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே. ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஆசை, கல்யாண கலை அது வரும்போது அந்த ஃபீலிங் எப்படி இது பண்ணுமோ அந்த ஒரு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
4: சென்னையில பட்டய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 0566 81234.
4: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
4: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையாக டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
11: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். அழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மியூசிக் இந்தியா துபாயினுடைய கோ பவுண்டர் ராகேஷ் மற்றும் கோ மெம்பர் சரண்யா ரெண்டு பேரும் நம்மோடு இணைந்திருக்காங்க. எஸ் ஜானகி அம்மா அவர்களை பொறுத்தவரையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜா, MSV, இன்னும் நிறைய இசையமைப்பாளர், அதுக்கப்புறமா இப்ப இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் A.R. ரஹ்மான் அவருடைய அவர்ல தொடங்கி இப்போ அனிருத் வரைக்குமே அவங்க வந்து பாடல் பாடியிருக்காங்க. இந்த ஒரு பாட்டுக்கு வந்து குறிப்பா எஸ் ஜானகி அம்மா வந்து பாடணும் அப்படிங்கறத தீர்மானிச்சதுக்காகவே அனிருத்துக்கு வந்து நம்ம வந்து பெரிய ஒரு பாராட்டு வந்து தெரிவிக்கணும் இல்லையா? அப்படியான ஒரு அருமையான பாட்டை வந்து நமக்காக கொடுத்திருக்காங்க. அந்த பாடல்ல இருந்து சில வரிகள்
1: கண்டிப்பா, ஏன்னா இது ரொம்ப எமோஷனல் சாங்.
0: ஆமா,
1: கடைசி பாட்டு வேற,
0: தமிழ்ல
1: அது தெரிஞ்சு இது வந்து மாதிரி பாடிருக்காங்க தெரியல.

0: அந்த மாதிரி அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே கொண்டு வந்து வந்த ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலை வந்து எல்லாரிலையும் கொண்டு வந்து அப்படியே கரைச்சி நம்மள எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க.
1: அந்த பாட்டு கேட்கும் போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு அப்படியே அந்த அம்மாவுடைய அவங்க பக்கத்துலயே இருந்தா கூட அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு பாருங்களேன், அது எந்த அளவுக்கு நம்மள வந்து பாதிக்குது அப்படின்னு. அந்த குரலால மட்டும்தான் அந்த ஒரு மேஜிக்க செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு குரலுக்கு சொந்தக்காரி எஸ் ஜானகி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில இல்லை, நம்ம விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்க கொடுத்துட்டு போன அந்த பாடல்கள், அந்த நினைவுகள், அவங்க ஒரு மனுஷியா எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க, அந்த ஒரு படிப்பினை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இசைத்துறையில பாடல்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்க. எப்படி ஒரு பாட்டை பாடணும், எப்படி உணர்வுகளை வந்து அதுல வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு பணிவான அன்பான ஒரு மனுஷியா வாழ் எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நாம பேசி இருந்தோம், இன்னும் தொடர்ந்து நாம பேச போறோம், தொடர்ந்து நாம பேசலாம். இணைந்திருங்க, இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

94 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alakasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ். கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல்.

0: தமிழ் 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
3: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஹாய் மாலினி, I'm Krishnan. Neither
5: கிருஷ்ணன் சார், அப்படி இதை சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 0566681234.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
9: JM brand AC da,
8: JM brand AC da.
10: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
4: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 0566681234.

0: எஸ் ஜானகி அம்மா அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைவா மிக முக்கியமான ஒரு விஷயத்த மியூசிக் இந்தியா துபாயினுடைய கோ பவுண்டர் ராகேஷ் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போறாரு. என்ன அப்படின்னா, எஸ் ஜானகி அம்மா அவர்கள் வந்து எத்தனையோ பேருக்கு முன்னுதாரணமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு நாம சொல்லி இருந்தோம். அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேரோட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான வழிகாட்டியா இல்லனா அவங்க வாழ்க்கையை தொடங்கி வச்சவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ ராகேஷ் அவர்கள் என்னோட பகிர்ந்து கொண்டாரு. அதைத்தான் சொல்ல போறாரு. சொல்லுங்க, அந்த மிக முக்கியமான விஷயத்த சொல்லுங்க.
1: அதுல என்னன்னா, அவங்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு யார கரெக்டான தீர்வு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த கதை என்னன்னா, ஒரு காம்படிஷனுக்கு போனாங்க, அங்க ஒரு பாடகருக்கு வந்து ரெண்டாவது பரிசு கொடுத்தாங்க. கொடுத்தப்ப அவங்க இல்ல, இந்த இந்த நபர் வந்து நல்லா பாடியிருக்காங்க, இந்த பையன் நல்லா பாடியிருக்கான், ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவனுக்கு தான் வரணும்னு சொல்லி அதுக்கு போராடி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு, நீ ரொம்ப நல்லா பாடுறப்பா, நீ மெட்ராஸுக்கு போ, அங்க நீ டெஃபினட்டா நீ பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் யார் தெரியுமா
0: சொல்லுங்க?
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். எப்படி வந்து ஒரு ஒருத்தரோட உயர்வுக்கு அவங்க பின்னணியாவும் இருந்திருக்க, பின்னணி பாடகி மட்டும் கிடையாது, பின்னாடி இருந்து அவங்க வந்து ஒரு உயர்வும் கொடுத்துருக்காங்க, உற்சாகம் கொடுத்து பண்றாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு அவங்க வந்து வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணிருக்காங்க,
0: ஒளியேற்றி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமா, அப்படியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதா நிறையவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எஸ் ஜானகி அவர்களினுடைய நினைவு நம் மத்தியில் இருந்து அகலவே அகலாது. அவங்க நம் இன்னைக்கு நம்மளோட இல்லை அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு நாளும் பாடல்கள் கேட்டுதான் நாம வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். அவங்களுடைய பாடல் அடிக்கடி நாம கேட்க போறோம். எனவே அவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவா எஸ்பிபி எஸ் ஜானகி இணைத்து பாடிய ஒரு பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பாடுங்க.

0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரெண்டு பேருமே அருமையா பாடுனீங்க. அத்தோட உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாம வந்து எஸ் ஜானகி அம்மா அவர்களோட உங்களுக்கு உண்டான அந்த நினைவுகளை, அவங்களுடைய இசை ஆளுமை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க.
1: அவங்களோட காலத்துல நாங்க இருந்தோம் இருக்கோங்கிறது ஒரு பெரிய பெருமிதமான விஷயம்.
0: நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம் தான். அப்படியான நபரை, அவங்களுடைய அந்த இசை ஆளுமைய நம்ம எல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு உணர்வை நம்ம பெற்றுக்கொண்டோம் இல்லையா? அது வந்து நம்ம வார்த்தைகளால நம்ம வெளிப்படுத்தவே முடியாது. அப்படியான ஒரு இசை ஆளுமை இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட தான் அவங்க வரப்போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ரொம்ப நன்றி ராகேஷ் மற்றும் சரண்யா ரெண்டு பேருக்கும். இதோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: செய்திகள், தமிழக செய்திகள்.
4: நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை தாவேக்கா அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை மத்திய அரசு துணையோடு உடனே தொடங்க வேண்டும் என்று அவர் கூறினார். வாய் சவடால் நடிப்பது, ரீல்ஸ் விடுவது போன்ற தகுடுதத்த வேலைகளையெல்லாம் தாவேக்கா அரசு கைவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயல்வது போன்ற வேலைகளை தாவேக்கா அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகள் குடிநீர் தேவைகளை நடந்தாய் வாழி காவிரி திட்டம் பூர்த்தி செய்யும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பாதுகாப்பு அச்சங்கள் காரணமாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு மாலுமிகளை அனுப்புவதை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து வளைகுடா கடற்பரப்பில் ஏற்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 16 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் அவர்களது கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்கானதை தொடர்ந்து 180க்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள், கப்பல் மேலாண்மை நிறுவனங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு முகவர்களுக்கு இந்தியா மத்திய கடற்சார் நிர்வாகத்தின் தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: லித்துவேனியாவில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக பொய்யான வாக்குறுதி அளித்து பண மோசடி செய்யும் நபர்களிடம் பொதுமக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கையில் உள்ள லித்துவேனியா குடியரசின் துணை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சுற்றுலா விசா மூலம் லித்துவேனியாவில் வேலை வாய்ப்பை பெற்றுத்தர முடியும் என்று கூறி சில தனிநபர்களும் முகவர்களும் இலங்கையர்களை தவறாக வழிநடத்துவதாக பல புகார்கள் கிடைத்துள்ளதாக துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஏற்பாடு செய்து தருவதாக கூறும் நபர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் பணம் செலுத்தவோ அல்லது அவர்களுக்கு எந்தவித கட்டணமும் வழங்கவோ வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.

0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஸ்வைஹானில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. துபாய் மற்றும் ராசல்கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 43 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. இன்று சில பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
3: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
4: With Raja.
3: Stay tuned.

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க. பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
0: கால் 0433555139.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back.
3: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி
4: துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேராள ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05 666 8123 4 7 தமிழி.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: Rock with Raja.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
0: சென்னையில பட்டைய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566-81234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
2: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Mastro and Super Hit Party.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. 1 hour of non-stop Raja hits.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் மீது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் மீது ஈரான் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என்றும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கும் திட்டம் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் இருதரப்பினருக்கும் இடையிலான ராணுவ மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் திட்டம் தமக்கு இல்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். அமெரிக்கா ஜூன் 17 அன்று கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கிய உறுதிமொழிகளை தொடர்ந்து மீறி வரும் நிலையில் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பாது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு உத்தரவிட்டது. திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. மேற்கொண்டு விசாரணை செய்ய தேவையில்லாத நிலையில் வழக்கை முடித்து வைக்கின்றோம் என்றும் தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தெரிவித்தது. சிறை மரணங்கள் தொடர்பில் அரசு என்ன விளக்கம் அளிக்கப் போகின்றது என்று தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பினார். சபரிவர்மன் கொலையின் ஈரம் காய்வதற்குள் புழல் சிறையில் கைதி பாலாஜி உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். சிறைக்குள் தொடர்ந்தும் நடக்கும் மர்ம மரணங்கள் குறித்து தமிழக அரசு என்ன விளக்கம் அளிக்கப் போகின்றது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜந்தர் பந்தரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்ஷுக்கை சந்திக்க உள்ளார். சோனம் வாங்ஷுக் மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் 19வது நாளை எட்டியுள்ள நிலையில் அவரது உடல்நிலை குறித்து கவலை அதிகரித்துள்ளது. தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பல முறை கோரிக்கை விடுத்த போதிலும் வாங்ஷுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மறுத்து வருகின்றார். மேலும் ஜூலை 20 அன்று நடைபெறவுள்ள முன்மொழியப்பட்ட சலோ சந்தத் நாடாளுமன்ற பேரணியை வலுப்படுத்துமாறு சோனம் வாங்ஷுக் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. மத்திய வங்கியின் நாணய மாற்று விகித தரவுகளின்படி இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 341.08% உள்ளது. அதன் கொள்வனவு விலை 331.67% உள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 340.92% பதிவாகியிருந்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆட ஆரம்பித்துள்ள இந்திய அணி சற்று முன்னர் வரை ஓர் ஓவர் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 3 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணிக்கு சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். இந்த தொடரின் 1வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற

0: கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன்.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடகா 89.4 தமிழ் எஃப்எம் டோபு ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, உள்ளுக்குள்ள வந்ததும் வந்து காக்கி சட்டையிலிருந்து அப்படியே செமையா ஒரு பாட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் நான். இதான் அந்த பாட்டு.
1: ஐயோ, ஷேக் தட் பீட், பிரிங் இன் தி ஹீட், ஷேக் தட் நாய்ஸ் ஃபார் அனிருத் ஆன் தி பீட்.
0: பாட்டு பாடுவேன் தீராதடா இந்த போராட்டம் அப்படி ஆரம்பிக்கும் இந்த பாட்டு. நானும் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா முன்னாடி பிரதர் வி, பிரதர் வி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அவர் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பார் அனிருத். உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? இந்த பயங்கோ பயங்கோ பயங்கோ பயங்கோ பயங்கோ அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அதை பாடியிருப்பார்ல, அதே பிரதர் வி தான் அவர் பேர் அது. சரி, ஓகே, பெங்களூர் பேஸ்ட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறாமா, பெங்களூர் தான். காஞ்சனால இருந்து இன்னொரு ஷேக்கிங் பாட்டு. சரி, இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, சரியா? ஓகே, எனவேஸ், வெல்கம் பேக். அண்ட் எப்படி இருந்தது நேத்திக்கு? இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை ஆயிப்போச்சு. எனக்கு வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் திங்கக்கிழமை இப்போ தான் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தா இந்த வாரம் புதன்கிழமை, இன்னைக்கு வந்து 17, நாளைக்கு 17, நாளானைக்கு 18, 19, அப்படியே அந்த வாரம் முடிஞ்சிடும். என்ன, அப்புறம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கும், அடுத்த வாரம் ஆரம்பித்தா அடுத்த வாரமும் முடிஞ்சிடும், மாதமும் முடிஞ்சு போயிடும். இது என்ன, இது என்ன கணக்கு, இது இவ்வளோ வேகமாக போனால் என்ன அர்த்தம்? ஆனால் நிறைய விஷயம் இருக்குது நமக்கு இந்த மாதம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு தி ஆடிசி ரிலீஸ் ஆயிருக்குன்னு நான் நேற்றுக்கு சொன்னேன். படம் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்பட்டேன். நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஐமேக்ஸ்லாம் படமே வந்து ஐமேக்ஸில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ண முழு நீள படம் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஐமேக்ஸில், ஆனால் ஒரு முழு நீள படத்தையுமே ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணது இதுதான் முதல் வாட்டி, ஃபர்ஸ்ட் டைம், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் இதுவே ஒரு பெரிய முயற்சி. இதை நீங்கள் ஐமேக்ஸ் தியேட்டரில் தான் பார்க்கணும். தயவு செஞ்சு காசு கீசு போகுது அதெல்லாம் யோசிக்காதீங்க. படத்தை பற்றி நல்லா இருக்கா இல்லையான்றதெல்லாம் யோசி, போய் எக்ஸ்பீரியன்ஸ் த மாஸ்டர் பீஸ் அண்ட் கம். நைட் 2:30 ஷோ. சரி, நைட் நடுராத்திரி யாரும் வரமாட்டாங்க பார்த்தா அந்த ஷோவும் ஃபுல்லாக இருக்குது. என்னடா எட்டடா நீங்கள் எந்த அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு வேலை செய்கிறீங்களா, ஒன்றும் புரியல எனக்கு. சரி, ஓகே. அது போக நேத்திக்கு மேட்ச் பார்த்தீங்களா யாராச்சும், அர்ஜென்டினா இங்கிலாண்டு? ஐயோ ஐயோ, செம்மையாக இருந்தது. நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு பிஸ்னஸ் பேயில் ஒரு ஃபேன் பெட் புக் பண்ணியாச்சு. ஆனால் கடைசியில் போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நான் என் வீடு ஜேவிசி தானே, கொஞ்சம் நேரம் ஆச்சு, மேட்ச் நல்லா இருக்குமா போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கடைசியில் கிளம்பி அந்த மெக்கேஃபட்டி அங்கே ஒரு சொல்லிட்டேன்னா, ஓகே, அங்கே ஒரு பெரிய ஒரு பார் ஒன்று இருக்கு, கிளம்பி போயிட்டேன். கூட்டம்னா சம கூட்டம், திருவிழா மாதிரி. ஆனால் அந்த ஃபுட்பால்லாம் வந்து இப்படி ஒரு கூட்டத்தில் நின்று பார்த்தா தான் அந்த அந்த ஃபீலிங்கே, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன, நான் மட்டும் அர்ஜென்டினா டிஷர்ட் போட்டு போய் நின்றுருக்கிறேன், என்னை மாதிரி ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலாந்து சப்போர்ட்டர்ஸ்க்கு நடுவில் மாட்டிக்கிட்டுமோ, ஐயோ ஒருவேளை ஜெயிச்சுட்டா, அவங்க ஜெயிச்சுட்டா நம்மளை போட்டு கும்மிடுவாங்களோன்ற மாதிரிலாம் நம்ம லிசனர்ஸ் வேறு 2-3 பேர்லாம் நான் பார்த்தேன். என்னை வார்னிங் வேறு கொடுத்துட்டு போனாங்க எனக்கு. ஏ, இங்கே பாரு, நீ மட்டும் அர்ஜென்டினா டிஷர்ட் போட்டிருக்கேன், நீ சப்போஸ் இங்கிலாந்து ஜெயிச்சதுன்னா முடிஞ்சது உன் கதை அப்படின்னு, வாடா பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். யாரெல்லாம் அர்ஜென்டினா ஃபேன்ஸு? ஃபைனல் எப்போ? சண்டே நைட்டு 10:30 ஃபைனல். சரி, ஓகே, ரெண்டு பாட்டு வருது. யூஏஇ அப்டேட் என்னன்னா, ஏதோ ஒரு யூரோப் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வின்டர் டைம்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஏரியா அந்த க்ரௌடு எல்லாமே பயம். ஸோ இப்போ அங்கேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்களாம் ஷார்ஜாக்கு. சரி, ஓகே.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இரண்டு பாடல்கள் வருகின்றன, இரண்டு பாடல்களையும் கச்சிதமாக கேட்டுவிட்டு திருப்பி வாருங்கள். நான் ஆர்ஜே பிராவோ, நீங்கள் கேட்பது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்னைக்கு வந்து 16 ஜூலை மாதம், இது த ஈவினிங் கடக்.
3: Ayo, it's brother V bringing the heat. Make some noise for Anirudh on the beat. You know who it is.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally it's happening.
2: It's happening.
3: It's happening.
1: Yeah!
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
6: July 23-am thedi mudhal Ameeraga thiraiyarangugalil Jananayagan 89.4 Tamil FM oda radio and social media contest-la kalandukittu Jananayagan thiraipadathukana couple passes win pannunga.
7: Distributed by Fars Film, energized by 89.4 Tamil FM.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
9: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
10: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
10: அதே மாதிரி
9: துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேரால July 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 05-666-81234.
11: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
12: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
13: You are back. ஒரு 2016 3763 நார்வீஜியன் சோஷியல் மீடியா யூசர்ஸை கூப்பிட்டு யார் வந்து ஜாஸ்தியாக பர்சனல் செல்ஃபி, குரூப் செல்ஃபி, செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா யார் வந்து மொதல் ஆர்வம் காட்டுறா, பெண்களாக ஆண்களாக எல்லாம் பார்க்கும்போது பெரிய ரிப்போர்ட்லாம் அவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆய்வு ஒன்று பண்ணி கடைசியில் பெண்கள் தான் வந்து அதிகமாக செல்ஃபி எடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்களா. விமன் ஜென்ரலி டேக் மோர் செல்ஃபீஸ் அண்ட் தே ஆல்சோ போஸ்ட் மோர் ஆன் சோஷியல் மீடியா. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நான் படித்தேன். பட்டு ஓகே, இப்போ அது முக்கியம்லாம்னு வச்சுக்கோங்களேன், என் இடதுக்காத பக்கம் ஒருத்தி உட்காந்து ஒரு 30,000 ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் 8 மணிக்கு ஒருத்தங்க வருவாங்களே அவங்க தான், அது நைட்டு வந்தால் கேளுங்க அவங்க கிட்ட. பேக் 428 ஆன் த கிளாக். நேற்று நைட் நான் வீட்டுக்கு போகிறப்போ இல்லை, ஒரு 9:30 இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இந்த சூட்னாலேயே சூட்டுன்றேன், சாரி. ஓகே ஓகே, இந்த சூடுனாலேயே வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் லாங்கர் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லாட்டி டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு மாதிரி டயர்டாக்குது நம்மளை. அது உங்களுக்கு அப்படி இருக்கா எப்படி என்னன்னு தெரில. எனக்கு வின்டரில் வந்து நான் எப்படின்னா ஒரு 8:30-8:45 ஆனால் கூட, இப்போ எனக்கு எப்படின்னா முன்னாடிலாம் 8 மணிக்கு மேலே தான் எல்லா வேலையுமே இருக்கும், ஜிம்மு, அதுக்கப்புறம் யாராவது மீட் பண்ணுறது, கிளப்பிங்கோ இல்லை படம் பார்க்குறதோ. ஆனால் இப்போலாம் 8 மணிக்கு மேலே வந்து ஐயோ விடுங்கடா ஆளை, வீட்டுக்கு போய் உட்காரலாம் அப்படி தான் இருக்குது. யார்ட்டாவது போய் சொன்னால் வயசாயிடுச்சு இல்லை அதனால தான் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது இதுக்கும் வயசுக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஐ திங்க் இந்த ஹீட்டுமே இட் பிளேஸ் அ லாட் ஆஃப் இட் பிளேஸ் அ பிக் ரோல் என் இந்த நம்மளோட மூட் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. அதுவும் இப்போ எப்படின்னா சில நேரம் டிராஃபிக்கில், இது உண்மை சரியா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் லாஜிக்கலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கும் லாஜிக்கலி சரியான்னு பாருங்கள். இப்போ எல்லாருமே கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க, எல்லோரும் கார்லேயுமே டின்ட் இருக்குது, ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் டின்டடாக தான் உங்கள் கார் வச்சுருக்கீங்க, கரெக்டாக. ஸோ அப்போ வண்டி ஓட்டிகிட்டு நைட் 8:30 மேலே போகிறப்போ நாலாவது பக்கமும் வந்து இருட்டாக இருக்குது, கண்ணாடி அதாவது ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது, ரைட்டா? அப்போ டிராஃபிக்கில் மாட்டும்போது இல்லை, நமக்கு முன்னாடி இருக்கிற வண்டி வந்து பிரேக் லைட்டை எப்போல்லாம் வந்து எப்போல்லாம் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பிரேக் லைட் பின்னாடி லைட் எரியுமா, அந்த ரெட் கலர் அந்த வெளிச்சம் கண்ணில் பட்டு பட்டு, அதுவும் நம்ம இருட்டில் வர உட்காந்துருக்கோம்ல காருக்குள்ளே, பட்டு பட்டு பட்டு, அதுவும் காலிலிருந்து நம்ம அங்கே ஓடுறோம், வேலை செய்கிறோம், உட்காந்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக, இல்லாட்டி சில நேரம் சரியாக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதில்ல, ஆர் ஓவர் ஈட்டிங், இந்த மாதிரியான பல ஃபேக்டர்ஸும் சேர்த்து இந்த ரெட் லைட்டும் மூஞ்சில் அடிச்சுல கண்ணு கூசுது சத்தியமாக, கண்ணு அப்படியே டயர்டாகுது. நேதியெல்லாம் வந்து ஒரு 8:30 நேதி மேட்ச் பார்க்கலாம், இது பார்த்துட்டு ஃப்ரீயாக விட்டுடலான்ற ரேஞ்சுக்கு போயிட்டேண்ணா. ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது வண்டியை விட்டு இறங்கும் போது தான் எனக்கு வந்து அவ்வா ஏதோ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, பட் இது வந்து ஒரு 22 வயசு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவனும் ஆமாண்ணா அப்படித்தானா இருக்குண்ணா அப்படிங்கிறான் அவன். அப்போ அவன்கிட்ட போயிட்டு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. ஸோ திஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். இதுலேருந்து என்னடா பண்ணலாம், தப்பிக்க முடியுமா அப்படின்னா தப்பிக்க முடியும். எப்படின்னா ஆஃபீஸ்கிட்டே நீங்கள் வீடு வச்சிட்டிங்கன்னா வண்டியோட தேவையில்லை, நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். இது ஒன்று தான் வழி, வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே வந்து டிரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கும் போயிட்டுருக்கீங்க மாற்றி மாற்றி குறுக்கா மறுக்கானா, யூ வில் ஃபேஸ் திஸ், யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். அண்ட் அதை மறக்கிற மாதிரி ஒரு பாட்டு நான் வேணால் போடுறேன். மும்பட்டியான் படத்துலேருந்து உங்களுக்கு தமிழ் இசையில் ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து பிரசாந்த் பில்டிங் மேலே ஏறி ஏறி வருவார். ஆமாம், அது என்னவோ ஒரு பாட்டாச்சு. சரி, இந்த பாட்டு கேளுங்க, பேசுவோம். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் த ஈவினிங் கடக். And yeah.

0: விலா சேல்ஸ் இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவெண்ட் கமிங் சண்டே ஜூலை 19 சண்டே 10 AM to 8 PM பாக்ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Lucas, world's favorite jeweler.
3: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH-ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
4: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.
5: சென்னையில பட்டயக்கிழப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
4: கால் 0566681234.
5: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: பேக் நம்ம ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் வந்து எத்தனை ஏசி வச்சாலும் பத்தாது. யூஸ்வலாக வந்து சூரியன் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு கிட்டக்க வந்து இப்படி பல்ல காட்டிட்டு அடித்தா கூட எங்கள் ஆஃபீஸ் வந்து சில்லுந்தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஆஃபீஸோட ஏசி கண்டிஷன் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். பசங்க வந்து அப்படியே வந்து அண்டார்டிக் ஓசன் மாதிரி வச்சுருப்பாருங்க. ஆனால் அதையே பீட் பண்ணுற மாதிரி சூடுன்னா பார்த்துக்கோங்களேன். நேற்றுக்கு நைட்டு நான் ஆக்சுவலி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேட்ரு என்ன சொல்ல வந்தேன்னா, நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்க போகுது. எக்ஸ்ட்ரீம் ஹீட், அதாவது நேற்றை விட 10 degrees வந்து ஹாட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். இன்ஃபேக்ட் அது உண்மை தான். நானும் கீர்த்தனாவும் டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும், சரியா? கீழே போயிட்டு அவுட்டோரில் நிற்கிறோம், ஐயோ டீயை வாங்கி கையில் வச்சா டீ சூடே ஆறாது போல், அந்த அளவுக்கு வந்து சூடு வெளில இருந்தது. அப்போது நாங்கள் மனம் தளரலையே போய் டீ வாங்கி சுட சுட கொதிக்க கொதிக்க அந்த வெயிலில் குடிச்சிட்டு தான் வந்தோம். மொரட்டு டீ லவர்ஸ் நாங்களாம், அப்படி குடிச்சிட்டு தான் வந்தோம். ஸோ எனிவேஸ், இப்போ ஒரு மேட்ரு என்னென்னா, சில நேரம் சில பொருளுக்காக வந்து நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுவோம். இப்போ அது வந்து ஒரு வாட்சாக இருக்கலாம், ஒரு ஷூவாக இருக்கலாம், எந்த பொருளாக வேணால் இருக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு சில நேரம் அந்த பொருளுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ஐதர் மேக்ஸ் டு மேக்ஸ் என்ன ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணலாம், கரெக்டாக? இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, இந்த டெல்லி வாட்ச் கம்பெனி, ஏன்னா எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் நிறைய வாட்ச் வாங்குவேன் அப்பப்போ. இப்போ அந்த டெல்லி வாட்ச் கம்பெனின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக அதில் வந்து டெரான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒன்று இருக்குது, ஓகேவா? இப்போ அந்த வாட்ச் வந்து நான் வாட்ச் பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி இப்படி ஒரு வாட்ச் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு அந்த வாட்ச் ஆர்டர் பண்ணலான்ட்டு போகிறேன். சோல்ட் அவுட்டு, ஒரு 2 மாதம் பார்க்குறேன், தினமும் பார்க்குறேன், சோல்ட் அவுட் சோல்ட் அவுட் சோல்ட் அவுட். சரி ஓகே, என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அவங்களுடைய நியூஸ் லெட்டருக்கு. அப்போ ப்ரீ ஆர்டர் புக்கிங் வந்தால் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக 12 மாதம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த வாட்ச்க்கு வேண்டி. 12 மாதம் முடிச்சு போன வாரம் ஒரு மெயில் வந்தது, அடுத்த வாரம் வியாழக்கிழமை 12 மணிக்கு நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு. கரெக்டாக நீங்கள் அலாம் வச்சு 12 மணிக்கு உட்காந்து 2 வாட்ச் ஆர்டரும் போட்டேன். ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா இன்னும் ஒரு 15 நாளில் வந்துடும், ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங். ஆனால் வாட்சோட ப்ரைஸ் வந்து வெறும் 5000 ரூபா தான், ஓகே? ஆனால் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கே ஒரு 20,000 பீஸ் தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 20,000 or 2,000 சம்திங். இப்போ அந்த வாட்ச் வந்து எப்படின்னா, ஆர்டர் போட்டேன், வாட்ச் ப்ரைஸு 5000, ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு 2500. சரி, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டுமே, 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டுமே, பரவாயில்ல போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டேன், காசும் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு மெயில் வருது, ஒரு சீரியல் நம்பர் கொடுத்து, இந்த சீரியல் நம்பரில் இருக்கிற வாட்ச் எல்லாம் வந்து இந்த டைமில் தான் வரும் அப்படின்னு பார்த்தா, அடாத்தா எப்போ தெரியுமா வருது என்னோடய சீரியல் நம்பருக்கு, அடுத்த ஜனவரி மிட்டா. ஒரு வாட்சை 12 மாதம் 1 வருஷம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அதை ஆர்டர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆர்டரும் போட்டு இப்போ அடுத்த 5 மாதம் வெயிட் பண்ணுமா என்ன சொல்லு?
1: சரி, நீ வந்து இவ்வளோ சொல்ற, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாட்ச் வாங்கினேன், நான் கூகுள் பண்ணி போய் பார்த்தேன், அப்படி என்னடா வாட்ச், பிராவோவே வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாட்ச். கடைசியில் பார்த்தா என்னடா இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி இருக்கு, இல்லவே சொல்ல
0: எனக்கு இந்த இதே முரளி பார்த்து, நீங்க இதே முரளி அதில் அந்த பாட்டு, அந்த பொட்டு வைத்த வட்டணிலா பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. காலிலேருந்து ஒரு 3-4 வாட்டி கேட்டேன். இப்போ திரும்பவும் கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்லாம் அதே பாட்டு தான் வரப்போகுது. வேற பாட்டு தான் இருந்துச்சு, செனியோரிட்டா ஐ லவ் யூ, அதுதான் இருந்தது. ஆனால் சுயநலமாக அந்த பாட்டை நான் கேட்கணுங்கிறதுக்காக மாத்திருக்கேன்.
1: ஆனால் அந்த படம் பார்க்கும்போது, அதர்வ முரளியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஓனியவாதாண்டா வந்தது
0: அந்த முடி.
1: அது அப்புறம் இன்னொரு சிவகார்த்திகேயனும் அவரும் சேர்ந்து நடிச்சு பராசக்தியில எனக்கு ஓனியமாக தான் வந்தது.
0: அந்த மீச பராசக்தி அவங்க லைட்டாக சொல்லுவாங்க,
1: சொல்லுவாங்கல்ல. சரி சரி, சும்மா தான் சொன்னேன், ரொம்ப பீத்திக்காத.
0: ஒருத்தரை வந்து பெருமைப்படுத்திட்டு விடுறதில்ல, கடைசியில் ஏதாவது சொல்லிட்டு தான் போறது. சரி கேளுங்க, பாட்டு கேளுங்க.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin, Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
4: Hi Malini, I'm Krishnan. Neither
5: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னையும் பயப்படி
1: காட்டாம பேசாம கூட சேராம என்னாலும் நல்லா இருப்போ. நல்ல பாட்டில் அந்த பாட்டை எனக்கு கேட்கணும் போல இப்போ ஆசையாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோன் அடித்து நீங்களே அந்த பாட்டை விரும்பி கேட்குற மாதிரி எனக்காக அந்த பாட்டை கேட்பீங்களா? எப்படி நல்லா இருக்குல்ல டீலிங்? ஓகே, 800-8940 அதான் நம்பரு. யார் பேசுகிறீங்க? வணக்கம்.
2: ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: யார் பேசுறது?
2: பிரவீன் பேசுகிறேன்.
1: பிரவீன், என்ன பண்ணுறீங்க பிரவீன்? வாட் யூ டு அட் ஒர்க்? ஃபார் ஒர்க்
2: வெளியில
1: இருப்பாங்க.
2: எனக்கு
1: எனக்கு வந்து பூப்பாடல் போடுங்க. இப்போ 29 படத்துல இருந்து பார்க்காம பேசாம அது கேட்டது இல்லையா? படம் பார்க்க வேணாம் நான் வந்து. சரி, இப்ப அதனாலயே அந்த பாட்டு. சரி ஓகே, நீங்க இது கேட்டீங்க, உங்களுக்கு இந்த பாட்டே போடுறேன். சரியா?
2: ஓகே,
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் பிரவீன். வந்து நீ என்னடா பாட்டு கேட்கறது, நான் கேட்கறேன்னா எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்குற அப்படி. சரி, டிராஃபிக் அப்டேட் கொடுத்துட்டு அப்படியே பாட்டு போடுவோம். ஆக்சுவலி இந்த படம் இருக்குல்ல, 29 ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இப்போ. சரியா, தமிழ் படம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம். ஸோ அதனால் நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தில் வந்து இன்னொரு பாட்டு இருக்குது, உசேவா சம்திங் ஏதோ ஒரு பாட்டு. சரி சொல்கிறேன், அது என்னன்னு சொல்கிறேன். டிராஃபிக் அப்டேட் எங்கேப்பா அந்த பட்டன்?
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: சரி ஓகே, ஈலவன் ரோடு ஓரளவுக்கு லைட்டாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சஹாரா சென்டர் முன்னாடியிலிருந்து கொஞ்சம் டிராஃபிக், அண்ட் இட்டிஹாட் ரோடு அல்நாதா ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் கிட்டத்தட்ட தேரா கிளாக் டவர் கிட்ட கொஞ்சம் டிராஃபிக், அண்ட் அப்படியே நம்ம துபாய் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வந்தோம் அப்படின்னா பெருசாக டிராஃபிக் இல்லை, ஓரளவுக்கு தான் ஓகேவாக இருக்குது. ஃபெஸ்டிவல் சிட்டி மால் அண்டு ஐக்கியா கிட்டலாம் கொஞ்சம் டிராஃபிக்கே இல்லை. ஆக்சுவலி அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே நடு ரோட்டில் கண்ணை மூடி தின்னக்கூட எந்த வண்டியும் வரல. ஸோ இந்த பக்கம் வந்து மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. டுவர்ட்ஸ் அபுதாபி போகிற டைரெக்ஷனில், அபுதாபி டு துபாய் வர டைரெக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஊத்மேதா ரோடு இஸ் ஃப்ரீ, கராமா இஸ் ஃப்ரீ, தேரா நைஃப் ரவுண்ட் அபவுட் கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது. வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் முன்னாடி ஒரு கிராஷ் ஆகி இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. அல்நாதா பாண்ட் பார்க் முன்னாடி கொஞ்சம் டிராஃபிக், அண்ட் மற்றபடி ஓகே. ரெகுலர் டிராஃபிக் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ போகிற வரவங்களும் வந்து பார்த்து போயிட்டு வாங்கண்ண,
3: அவ்வளோதான். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: I will see you guys after Anjumani.
3: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burj Mahal nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகளுக்கு பயண திட்டங்களை மாற்ற கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் தனது மத்திய கிழக்கு பயண நிகழ்வு திட்டத்தை 2026 அக்டோபர் 31 வரை நீட்டித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து துபாயில் இருந்து பயணம் செய்ய முன்பதிவு செய்துள்ள பயணிகளுக்கு தங்களது பயண திட்டங்களை ரத்து செய்யவோ அல்லது மாற்றவோ கூடுதலாக ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: மியன்மார் கடற்பகுதியில் ரோஹிங்யா அகதிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் மாயமாகின. படகில் பயணித்த 500 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. மியன்மாரின் ரக்கைன் மாநிலத்தில் இருந்து புறப்பட்ட இந்த படகுகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகளான சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு மற்றும் ஐநா அகதிகள் அமைப்பு ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளன. எல்லோருடைய ஆட்சியிலும் லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன, அது தொடர்பில் அரசை குறை சொல்ல முடியாது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காவல்துறையினரின் கலாசாரத்தில் மாற்றம் வேண்டும், காவல்துறையினர் இன்னும் காலனிய மனநிலையில் இருக்கின்றார்கள், இந்த போலீஸ் துறை பிரிட்டிஷ் ஆட்சியில் மக்களை ஒடுக்க அமைக்கப்பட்டது என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என்று மாற்றியிருப்பதை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறும் பிசி, எம்பிசி, சிறுபான்மை என அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒன்று என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: திரிணாமுல் காங்கிரசுக்கு மேலும் ஒரு பின்னடைவு. மாநிலங்களவை உறுப்பினர் கோயல் மல்லிக் ராஜினாமா செய்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினரும் பெங்காலி திரைப்பட நடிகருமான ருக்மினி கோயல் மல்லிக்கும் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் மேலும் ஒரு பின்னடைவை சந்தித்துள்ளது. கோயல் மல்லிக் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாகவும் அவரது ராஜினாமா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சிக்கு எதிராக உருவாகி வரும் அரசியல் சவால்களுக்கு மேலும் ஒரு அடியாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் 2021-2024 வரையிலான ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் அதன் தற்போதைய செயலாற்றுகை தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் விரிவாக ஆராயப்பட்டது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிமின் தலைமையில் கூடிய போதே இவ்விடயம் கவனத்தில் எடுக்கப்பட்டது. பரீட்சைகள் நடத்தும் நடைமுறை, பெறுபேறுகளை வெளியிடும் செயல்முறை, தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகளின் பயன்பாடு, மனிதவள முகாமைத்துவம், கொள்முதல் நடைமுறைகள், வருடாந்த அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல், கணக்காய்வாளர் நாயகத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இக்குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 13.5 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 83 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய அணித்தலைவர் சுப்மன் கில் 31 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா 22 ஓட்டங்களுடனும் விராட் கோலி 24 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் கஸ் ஆட்கின்சன் 1 விக்கெட்டினை வீழ்த்தினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டது. ஸ்வைஹாரில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. துபாய் மற்றும் ராசல்கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 43 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. வெப்பச்சலனம் காரணமாக சில பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஓகே அஞ்சே காலாச்சு, வெல்கம் பேக். நம்ம ராவோ யூஎஸ்னி டூ 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஓகே, எங்க அது, எங்க அந்த பட்டன்,
1: எங்க லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா,
0: ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. தம்பிகளா, தம்பிங்களா, தங்கச்சிங்களா, லவ் பிரேக்கப் ஆயிருந்தாலும் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நல்லா நல்லா இருப்போ அப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கிங்க, சரியா? அதுதான் நமக்கு நல்லது, அவங்களுக்கும் அதான் நல்லது. ஓகே, ஒன்ஸ் ஒருத்தர் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு அடுத்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக அப்படி ஜாலியாக போயிடணும் என்ன. ஓகேவா, இன்றைக்கி வந்து லவ் பிரேக்கப்பு தான் இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் அந்த லவ் பண்ணி ஒருவேளை அது பிரேக்கப்பில் முடிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தான் அந்த டாபிக் இன்றைக்கி, சரியா? நான் லவ்லாம் பண்ணீங்க, வீட்டில் பார்த்த பையனை பொண்ணை கல்யாணம் பண்ண அந்த மாதிரி சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ரேடியோ கேளுங்க. நீங்கள் நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, வென்ஸ் த பாயிண்ட், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னா, ஓகே என்னால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு மேலே லவ் பண்ண வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம், அந்த மொமெண்ட் வந்து அது எண்டு கிடையாது. அது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் முன்னாடியே ஓகே இது செட் ஆகிறது இல்லையே, இது செட் ஆக மாட்டேங்குது, இது வந்து ஒன்றா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அதை தாண்டி வந்திருப்போம் ஏதோ ஒரு பாயிண்ட்டில். ஓகே, அது வந்து

0: நம்ம அதை அக்செப்ட் பண்ணாமல் இல்லை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம்னு தோணி தோணி தோணி இல்லை ஒரு பாயிண்டில் முடியாதுன்னு சொல்லி வந்து நிற்கும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், அதாவது பிரேக்கப் ஆன உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எந்த பாயிண்டில் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருப்பீங்க, மனசார எடுத்திருப்பீங்க, ஆனால் சொல்லியிருக்க மாட்டீங்க, அது ரொம்ப மாதம் கழிச்சு சொல்லியிருப்பீங்க, இல்லாட்டி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிருக்கும். இதுதான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சேன் நான். இது கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான், அதனால் மற்றவங்க யாராவது இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்த சிச்சுவேஷனில் இல்லாமல் இருக்கிறவங்க ஃபோன் பண்ண வேண்டாம், ஏன்னா அப்படி இருக்கிறவங்க கால் பண்ணுவாங்க எனக்கு அதுக்கு, ஐயோ இன்றைக்கி என்னடா இப்படி இருக்குது இப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி. சரி ஓகே ரைட்டு, நான் கேட்ட கேள்வி புரிஞ்சதில்ல உங்களுக்கு, சுற்றி வளைச்சி தான் கேட்டிருக்கேன். ஹலோ, நினச்சேன் ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கோ. சரி ஓகே, ஒருத்தர்கிட்ட பேசுவோம், செட் ஆகுதான் பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நான் கேட்ட டாபிக் புரிஞ்சதா?
1: ஆ புரிஞ்சேன்.
0: சொல்லுங்க என்ன நடந்தது?
1: என்ன நடந்தது? எப்பவும் போலதான், அவங்க வீட்டில் ஒத்துக்கல.
0: ஆனால் ஆக்சுவலி இப்போ நீங்கள் பிரியறதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து நீங்கள் பிரிஞ்சதுக்கான ஒரு ரீசன் வீட்டில் ஒத்துக்கல. ஓகே, ஆனால் உங்களுக்கே ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே உங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு தோணி இருக்கல ஏதோ ஒரு பாயிண்ட்ல, அந்த பாயிண்ட் தான் எதுன்னு கேட்குறேன்.
1: அப்புறம்
0: வீட்ல பேசி பாத்தீங்களா?
1: எங்க வீட்டுல பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு. எங்க வீட்டுல நான் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன்.
0: ஓகே ஓகே.
1: அவங்க வீட்டுல எதுவுமே சான்ஸ் செட் ஆகல. அது இல்லாம நான் அந்த டயத்துல வந்து சவுதி போறதுக்கு உண்டான ஏற்பாடு ஆயிடுச்சு எனக்கு.
0: இது எப்போ எந்த வருஷம் நடந்துச்சு?
1: 2012 லாஸ்ட்.
0: 2012? ஓ ரொம்ப ரொம்ப முன்னாடி. ஓகே, அதுக்கப்புறம் ஐ திங்க் நவ் யூ ஆர் இன் அ குட் பிளேஸ் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆர் வாட் எவர் இட் இஸ் இல்லையா?
1: இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க.
0: ஓகே ஓகே, தட்ஸ் குட்.
1: எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். என் வயசு ஓகே. என்ன ஒரு பிரச்சனைன்னா அவங்க வீடு பக்கத்து
0: சொன்னீங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்கள் பேரே சொல்ல வேண்டாம். உங்களுக்கு மனசில் இப்படி ஒரு ஏதாவது ஒரு இப்படி ஒன்று இருக்குன்னா, இப்படி ஒரு கதை இருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள், அதை பற்றி பேசுவோம் நம்ம. என்ன ரெண்டு பாட்டு வருது கேளுங்க. ரைட்.
2: பேக் டு பேக். அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு. ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன் அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
1: உனக்கு
2: தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
4: அப்பனா அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0588-681-5179.
4: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 0566-8-1234.
4: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: அதாவது என்ன நான் என்ன பொண்ண போறேன் கேட்காத, இந்த பக்கம் நீயும் பார்க்காத, மிச்ச முள்ள காதல் லட்சதைய போடும் நல்லா. இந்த பாட்டு கேட்கும்போது கடைசி ரெண்டு லைன் மட்டும் தெளிவாக கேட்கும், அது அப்படிதான் எப்பவுமே. சரி, இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் பேசலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நான். அது என்னன்னா, நத்திங் நியூ. நீ வந்து ஒருவேளை லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா எந்த மொமெண்ட்டில் வந்து ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் தாங்காது, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அது உடைய போகுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிங்க, அதுதான் கேட்கணும் அப்படின்னு நினச்ச. ஒருத்தர் வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அப்படின்னாரு, அப்போ இருந்தே நான் மிடில் கிளாஸ், அவங்க கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு, எனக்கு இது செட் ஆகாது தோணிக்கிட்டே இருந்தது தம்பி, ஆனால் கரெக்டாக அதே மாதிரி தான் ஆச்சுன்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர். அதே மாதிரி யார் நீங்க? ஹலோ.
1: ஹலோ.
0: ஆ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ப்ரோ. துபாயில இருந்து ஷேக்.
0: ஷேக் வந்து பேர் மாத்தி சொல்லிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, பேர் ஷேக் முகமது தான்.
0: ஆ, பேர். ஆ, ஓகே ஓகே, சொல்லுங்க ஷேக் முகமது.
1: அது நான் லவ் பண்ண பொண்ணு வந்து அவால்.
0: ஓகே.
1: லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆர்டிக்கல் ஒர்க் பண்ணேன், அப்ப ரெண்டு பேருக்கும் ஓகே லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா எனக்கு அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா அவங்க லவ் பண்ணிருந்தாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் ஓகே. அவங்க அம்மாவெல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க உங்க இதுக்கு மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க.
0: ஓ, சப்போர்ட் அம்மாவே அப்பவே?
1: அம்மா அண்ணன் எல்லாருமே சப்போர்ட். நல்ல பையன், அது சேர்க்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட்
0: பண்ணிட்டாங்க.
1: ஆனா எனக்கு ஒரு பயம், எங்க அப்பனுக்கு தெரிஞ்சு எங்க அப்பா உப்பு தடவை உரிச்சிருவான் தோலை,
0: சரியா
1: அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியாம அவனை லவ்ங்கிற ஒரு இதுல பாக்கல. நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் அவனை பார்த்தேன்.
0: ஐயோ, அப்படி மாறிடுச்சா கதை?
1: அவன் அப்படி மாறிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன் அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்டையும் சொல்லிட்டேன், என் ஒய்ஃபும் இப்ப அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க, நானும் பேசிக்கிட்டு இருப்பேன்.
0: இல்ல, மீன் லைக் அந்த டைம்ல அப்படி ஒரு ஸ்டோரி. இது எப்ப நடந்தது?
1: இது வந்து ஒரு 2015
0: நடந்தது. ஓகே. உங்களுக்கு அப்புறம் எந்த இயர்ல கல்யாணம் ஆச்சு? அதுக்கு அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்குமா?
1: ஆ, 3 இயர்ஸ், 2018 ல
0: கல்யாணம். ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் பெட்டர் தான் இல்ல? அஸ் லாங் அஸ் உங்க பார்ட்னர்
1: எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எனக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இல்ல, நான் லவ் பண்ணல, ஃப்ரெண்டா தான் பழகுனேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண என் வைஃப்ட, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
0: ஓ, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க ஆனா இல்ல?
1: விட்டு கொடுக்குறேன்னு அது சொல்ல முடியாது. ஓகே, தடவை உரிச்சிடான்னு எங்க அப்பா தெரியும்.
0: ஓகே, ஐ கெட் இட், ஐ கெட் இட், ஐ கெட் இட். கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், பட் ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஷேக். ஓகே, யூஸ்வலா இந்த பேரண்ட்ஸ் கிட்ட லவ்வை கொண்டு போய் சொல்றதுங்கிறது ரொம்ப டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷன். எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு தெரில. இப்போ நான் வந்து ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலலாம் லவ் பண்ணியிருக்க வேண்டி தானே, எங்களுக்கு ஒரு தலைவலியாவது மிச்சமாக இருந்திருக்கும், இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக நீ பாட்டில் போயிருக்கலாம் அப்படின்னு. லவ் பண்ணுற ஏஜில் லவ் பண்ணுறப்ப விடாம இப்போ வந்து இப்போ பண்ணியிருக்கலாம்ல, இப்போ லவ் பண்ணியிருக்கலாம்ல போட்டு பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. அப்பப்பா அப்பே விட்டுருந்துருக்கணும். சரி ஓகே ஃபைன், இது நான் வந்து ஜென்ரலாக சொன்னேன். ஓகே, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: ராம், துபாயிலேருந்து.
0: சொல்லுங்க.
2: சொல்லி அதே மாதிரி தான், ரிலேட்டிவ் தான் அவங்க, தூரத்து சொந்தம்.
0: ஆ,
2: அக்கா பொண்ணு, தூரத்து சொந்தவங்க. ஒரு மேரேஜ்ல பாத்து இது பண்ணப்ப அவங்களதான் வந்துட்டு பேசி இதான் பண்ணாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அதான் அவங்க கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் ஹை கிளாஸா இருந்தாங்க. அது அப்பல இருந்து நான் செட்டாக செட்டாக சொல்லிட்டே இருந்தது, இல்ல அதான் பாத்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படி மாமா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
0: அவங்க சொன்னாங்க
2: அப்படி நல்லபடியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 3 வருஷம் நான் சிதம்பரம் நானு, சிதம்பரத்துல இருந்து அவங்களை திருச்சி பஸ் பிடிக்காம 4:30 பஸ் பிடிச்சு போய் பார்க்க தான் போயிட்டு வருவேன்.
0: ஓ, சூப்பர். காதல்லாம் பண்ணி தானே
2: போயிட்டு திரும்ப சாயங்காலம் நைட்டு கேட்டா வேலைக்கு போறமா, வேலை ஆபீஸ் வேலையா போயிடுறேன், வெளியே போறேன்னு
0: சொல்லிட்டு. நல்லா வருஷம் போச்சுது,
2: திரும்ப போயிட்டு சரி ஊருக்கு போவோம் சொல்லிட்டு போய் பொண்ணு கேட்கலாம் சொல்லிட்டு போகும்போது ஜாதகம் செட்
0: ஆகலன்ட்டாங்க. அப்புறம்
2: போய் ஜாதகம் செட் ஆகும் சொன்னாங்க, சரி நீங்க ஜாதகத்தை கொடுங்க நாங்க பாக்குறோம் சொல்லிட்டு நாங்க கேட்டேன். அப்ப நாங்க கேட்டதுக்கு அப்புறம் கேட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க நான் இடத்துல போய் செக் பண்ணாங்க, வீட்டுல போயிட்டு ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்ல, பெட்டர் கொஞ்சம் போயிட்டு இருக்கும், அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் செட் ஆயிடும் நாங்க. அதையும் அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணது, அதுக்கப்புறமேட்டு இல்ல செட் ஆகாது
0: இந்த ஜாதகம் மேட்ரி வந்ததுமே உங்களுக்கு வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிச்சு.
2: ஆமா முடிஞ்சு போச்சு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடில இருந்து ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹை கிளாஸ் இருந்தாங்க. ஆனா அது சொல்லிட்டு இருந்தா திருச்சி திருச்சியில துணி கடையா அவங்க மெதர் இதுல போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வருவாங்க போயிட்டு.
0: என்ன சரி ஓகே பாட்டு வருது கேளுங்க. என்ன நீ ஓ இதுவும் எனக்கு வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னு வருது நிறைய, ஆனால் என்னால் சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கேன் நான் சொல்லலை. அதனால
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபலின் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவெண்ட் கமிங் சண்டே ஜூலை 19 சண்டே 10 AM to 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
4: 91 போடு 90s not out.

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: போங்க
2: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
3: ராசா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், office units, villas, retail shops, F&B, shop renovations ல இருந்து partition, ceiling and floor works வரைக்கும் எல்லாமே quality and precision ஓட செய்வாங்க.
4: Call 052-474-5525 or visit Toss Round Decor and Technical Services, Al Gharhood, Dubai. Toss Round, desire, deliver.
0: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா solution ஏ கிடைக்காது. Skin care, hair care, chronic back pain, neck pain, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா
3: மற்றும்

0: ஹாய், 5:45, வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, என்னென்ன, அதாவது இன்றைக்கி நான் இந்த டாப்பிக்குக்கும் வரப்போகிற பாட்டுக்கும் எல்லாம் அப்படியே பயங்கர சம்மந்தம் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, எனிவேஸ் கைஸ், டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட், ஒருவேளை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா எந்த அந்த பிரேக்கப்னு ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு ரொம்ப மாதம் முன்னாடியே நம்ம மைண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா, இல்லை இது செட் ஆகலை அப்படின்ட்டு ஐதர் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம், இல்லாட்டினா அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க, ஆர் வந்து சந்தர்ப்ப சூழலை வந்து இது கண்டினியூ ஆகாது அப்படிங்கிற அந்த ஆன்சரை நமக்கு முன்னாடியே கொடுத்துரும். அது பிரேக்கப்னு ஒரு ஸ்டேஜ், பிரிய போகிறோன்ற ஒரு ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி எந்த பாயிண்டில் இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆக போகிறதில்ல, நம்ம ஒன்றா சேர்ந்து கண்டினியூ பண்ண போகிறதில்லன்றது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, அதுதான் வந்து நீ கேட்கணும்னு நினச்சேன் நான். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: குட் ஈவினிங்.
0: என்ன ரொம்ப சீரியஸாக பேசுவீங்க போலையே, உங்க வாய்ஸ் எப்படிதான்
1: இருக்கு? இல்ல டிராபிக்ல மாட்டி இருக்கு.
0: பேர் சொல்லுங்க.
1: ஜோஸ் ஃப்ரம் அபுதாபி.
0: ஜோஸ், என்னாச்சு சொல்லுங்க.
1: எனக்கு ஆக்சுவலி பிரேக்கப் ஆனது காலேஜ் டைம்ல, காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறப்ப.
0: ஓகே ஓகே.
1: அது எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒன் மந்தாவே ஒரு நெகட்டிவாவே எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அவங்க கொஞ்சம் அந்த ஏரியால பொலிட்டிக்கலி கொஞ்சம் வெல், அவங்க கொஞ்சம் வெல் டாமினேட் வேற.
0: ஐயோ,
1: அதுல வீட்டுல வந்து வேற பெரிய ஒரு ஏழரை கூட்டிட்டு போயிட்டாங்க.
0: ஓ, வீட்டுல தெரிஞ்சு போச்சா?
1: வீட்டுல தெரிஞ்சு, வீட்டுல நிறைய படத்துல வர மாதிரி குண்டாஸ் எல்லாம் வந்தாங்க.
0: உங்க வீட்டுக்கா? நீங்க என்ன ஃபைட் எல்லாம் பண்ணலையா? என்ன ஜோஸ்?
1: நான் ஆக்சுவலி திருநெல்வேலி, நான் நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. நான் செட்டில் ஆனது அப்பா ஒர்க் பண்ணது வந்து டெல்டால.
0: அப்புறம் நான் முதுகுல இருந்து ஒரு பெரிய அரவால காட்டிட்டு போ.
1: இல்ல, நம்ம திருநெல்வேலி தான் எடுத்துருக்கலாம், நான் டெல்டால அப்பா கவர்மெண்ட் ஜாப். அதுல வீட்டுல வந்தோம்னா அவங்களும் பயந்துட்டாங்க. ஏன்னா எனக்கும் அதுக்கப்புறம் என்னால அடுத்து புஷ் த்ரூ பண்ணவே முடியல. பட் இன்னும் அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க, துபாயில தான் இருக்காங்க.
0: பேசுவாங்க. ஓ, எதேச்சியா பாத்தீங்க? சோ இப்போ
1: எனக்கு அவங்க துபாயில இருக்காங்கன்னு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னோட கிளாஸ் ஏரியா பசங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு அங்கதான் இருக்குன்னு. பட் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பட் ஒரு எதேச்சியா ஒரு தமிழ் ஃபங்க்ஷன்ல வச்சுதான் பார்த்தேன்.
0: இது நம்ம தமிழ் எஃப்எம் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் அந்த மாதிரியா?
1: இல்ல, அதுல பாக்கல. இன்னொன்னு, வேற ஒரு தமிழ் நம்ம பொங்கல் ரிலேட்டட் தான், அதுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுதான் பார்த்தேன்.
0: இப்போ ஆக்சுவலா நீங்க சொல்ற அந்த லவ் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இந்த காலேஜ் ஸ்டோரி?
1: ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி.
0: ஓகே, அதுக்கப்புறம் 10 வருஷம் டச் இல்ல.
1: நான் லாஸ்டா பார்த்தது 2011ல பிரச்சனை ஆயிடுச்சு.
0: ஓகே,
1: அதோட ஸ்டாப் பண்ணது. அப்புறம் பார்த்தது 2020-21ல பார்த்தேன் நினைக்கிறேன்.
0: ஓகே, 4 வருஷத்துக்கு. ஓகே, ஃபைன்.
1: அந்த டைம்ல ரொம்ப சீரியஸா தான் இருந்தேன். அந்த பொண்ணு மேலேயும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், எல்லாரும் ரெண்டு பேருமே அந்த பொண்ணும் தப்புல சிச்சுவேஷன் தான் எங்களை பிரிச்சிச்சு. நான் இன்னும் நம்புறேன், ஏன்னா அந்த பொண்ணு ஸ்டில் அது வந்து அது என்ன நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும்.
0: Okay, now you are happily married and settled and all those things.
1: Yes, my two kids.
0: That's great. See, நான் வந்து இந்த மாதிரி பிரிஞ்ச, okay, I don't know.
1: என்னோட வைஃப் வந்து உங்களோட ரொம்ப பிக் ஃபேன். இப்போ
0: அது இருக்கும் ஒரு எல்லாத்துக்குமே வந்து we all have to carry some kind of ஒரு குட்டி கிரீஃப், அது ஒரு இன்கம்ப்ளீட்னஸ். அது
1: பட் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு இப்ப ரீசெண்டா ஏதாவது மூவிஸ், இந்த வித் லவ் மூவி, சம் லைக் ஸ்கூல் லவ் மூவிஸ் வரப்ப, ஸ்கூல் அண்ட் காலேஜ் லவ் மூவிஸ் நான் ரொம்ப பார்ப்பேன். என் பசங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க, என் பசங்க ரெண்டு பேரும் டீனேஜ் ஆயிட்டாங்க, அவனுங்க எனக்கு கிண்டல் பண்ணுவானுங்க, லைக் வை யூ ஆர் வாட்சிங் திஸ் சாங், திஸ் லைக்.
0: ஓ, அப்படியா? அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாதுடா, நீ பெரிய ஆளால புரியும் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். எனிவேஸ், ஜோஸ், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தி ஸ்டோரி, ஐ அப்ரிஷியேட் இட்.
1: தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றி. ஏன்னா சில நேரம் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் இல்லை, பாரமாகவே இருக்கும். எங்கேயாவது சொல்லிட்டு சொல்லிட்டா இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், அந்த வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். மனுஷன் பாதி மனுஷனுக்கு இந்த வெயிட்லாம் குறையிற ஃபீல் இருந்தாலே ஐ திங்க் வி கேன் பி ஹாப்பி. இல்லை சரி வந்து என்னப்பெல்லாம் சூப்பராக ஒரு பாட்டு போடுவோமா போடுவோமா மருந்து பாருங்க ஒரு பாட்டு.
2: For details, call 056-415-4242.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அடுத்த 30 மில்லியன் AED கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
2: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
1: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae ல வாங்குங்க.
2: Brought to you by the game LLC licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
3: Changing lifestyle and food habits ala gastritis constipation madri serimana prachanigal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
4: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
6: You are back.
7: Okay. சரி, இன்னைக்கு வந்து இன்னைக்கு வாங்கின அடி போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நான் கேட்ட கேள்வியில் பழைய கதைக்கெல்லாம் போயிருப்பீங்க. அதுதான்ல எனக்கு வேணும், அது வேணும்னு தான் நான் வந்து இதெல்லாத்தையும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பட் எனிவேஸ், சில நேரம் வந்து ஏதோ ஒரு கதையை நம்ம தாண்டி வரும்போது தானே இப்போ இருக்கிற, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்துக்குமே அந்த குட்டி வலி இருக்கும். அந்த ஆனால் அந்த சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து லைஃப்பில் இருக்கணும் இல்லை, அதான் அழகு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துட்டா தட் இஸ் நாட் நைஸ் இல்லையா? சரி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டேன்னா புரியுதா? 6 மணிக்கு மேலே வந்து வேறு பேசுவோம் நம்ம. இப்போ என்ன மேட்டர்னா, SS ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி வந்து இப்போ July 19th வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம தேராவில் அல்வாசல் இருக்கு இல்லையா, இந்த ஹயத் பேலஸ்க்கு பின்னாடி. ஓகே, டக்குன்னு போயிடுங்க. நல்லா இன்டீரியர்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இனாகுரல் ஆஃபராக 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 ஃப்ரீ. கம்மிங் சண்டே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நல்ல பெரிய பிளேஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டைனிங் பண்ணுற மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் பெரிய கை இவங்களாம். நாங்களே ஊருக்கு போனால் சென்னையில் இவங்க தான் SS-ல தான் வாங்குவோம். இப்போ இவங்க தேராலேயும் இங்கே வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை, ஆர்டர் பண்ணிக்கலாம். எனிவேஸ், அட் த சேம் டைம் யாராவது ஒன் சைடு லெவல்லாம் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவே இல்லாமல், இல்லை அந்த பையன்கிட்ட சொல்லவே இல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க, அது சரியா? அது வந்து டேக் ஆஃப் ஆகலை, அவர் வந்து சொல்லாமே விட்டீங்க, சொல்லியும் டேக் ஆஃப் ஆகல. அப்படின்னா ஒரு பாட்டு வருது, கேட்டு முடியும் உங்களுக்கு தான். அது
8: பிரசன்டட் பை VNCT குளோபலின் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே July 19th, சண்டே 10 AM to 8 PM பார்க் ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாதுவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உள்ள நியாயமான உரிமையை காக்கவும் திமுக எம்பிக்கள் உரத்து குரல் எழுப்புவார்கள் என்று அவர் கூறினார். மாநில உரிமைகளை பறிக்கும் சட்டத்தை எதிர்ப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு சட்டத்தையும் திமுக எதிர்க்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு திமுக எம்பிக்களும் செயற்படுவார்கள் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எம்பிக்களுடனான காணொலியில் ஆலோசனை நடத்திய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் விரைவில் நடைபெறும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் கர்நாடக பொறுப்பாளருமான ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா தெரிவித்தார். கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார், முன்னாள் முதல்வர் சித்தராமையா, கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் பி கே ஹரிபிரசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இன்று டெல்லியில் ராகுல்காந்தியை சந்தித்தனர். கே சி வேணுகோபாலையும் அவர்கள் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இது ஓர் ஆரம்பகட்ட ஆலோசனை மட்டுமே. விரைவில் கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும் என்று ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் 2026 ஆண்டுக்கான தேசிய பள்ளிகளில் வருடாந்த மற்றும் கட்டாய ஆசிரியர் இடமாற்ற விண்ணப்பங்களை கல்வி அமைச்சகம் தற்போது இணைய வழியாக சமர்ப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. ஆசிரியர்கள் 2026 ஜூலை 16 முதல் 30 திகதி வரை இணைய வழி முறைமை மூலம் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அச்சிடப்பட்ட பிரதியை ஆசிரியர் சம்பளம் பெறும் பள்ளியின் அதிபரிடம் 2026 ஜூலை 31 திகதியன்று அல்லது அதற்கு முன்னர் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுபவத்தையும் கல்வித்தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் ஐக்கிய அரபு அமீரகம் பல்கலைக்கழக உரிமம் வழங்கும் கட்டமைப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மாணவர்களின் அனுபவத்தையும் உயர்கல்வியின் தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் பல்கலைக்கழகங்களுக்கு உரிமம் வழங்கும் புதிய கட்டமைப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் விரைவில் மேலும் எளிமையான மற்றும் வெளிப்படையான பல்கலைக்கழக அமைப்பின் மூலம் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலக செய்திகள்.
2: கனடா முழுவதும் 800 மேற்பட்ட இடங்களில் காட்டு தீ பரவியுள்ளது. இதன் காரணமாக காற்று தரம் தொடர்பான எச்சரிக்கைகள் தற்போது அமெரிக்காவின் தென் பகுதிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மிச்சிகன், மினியாபோலிஸ் மற்றும் மினசோட்டாவில் பல பகுதிகளில் காற்று தரம் ஆபத்தானது என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் வீட்டுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ததுடன் முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 27.2 ஓவர்களில் 150 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. விராட் கோலி 56 ஓட்டங்களுடனும் ஸ்ரேயாஸ் ஐயர் 25 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ரோஹித் சர்மா 26 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் சுப்மன் கில் 31 ஓட்டங்களுடனும் இஷான் கிஷன் ஓர் ஓட்டத்துடனும் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் கஸ் ஆட்கின்சன், சாம் கரன் மற்றும் வில் ஜேக்ஸ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச் ஜூலை 19 தேர்

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

ஐயோ, என்ன இவ்வளோ இத்தனை ஃபோன் கால்ஸா இன்னைக்கு, இத்தனை ரெஸ்பான்ஸா? இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் குவியுது இந்த டாபிக்குக்கு. சரி, ஓகே, 6 மணிக்கு மேலே அதையும் பேசிடுவோம், மறுபடியும் அதையும் பேசுவோமா? பிரச்சனை இல்லை. நான் வந்து 1 ஹவர் பேசுனா போதும், ரொம்ப எழுத்துட்டு போகணுமா? எதுக்கு, ஏற்கனவே எல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பீங்க. நான் போய் அதை ஞாபகப்படுத்தணுமான்னு யோசித்தேன், படுத்தணும், அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். ஓகே, சப்போஸ் இப்போ தான் வண்டியில் உட்காந்து ரேடியோ போட்டிருக்கீங்க. சரி, ரேடியோவில் என்ன போகுது, டாபிக் என்ன அப்படின்றத யோசிச்சிங்கன்னா, இதுதான் டாபிக். என்ன மேட்டர்னா, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. தி திங் இஸ், லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதே

0: ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிரேக்அப் ஆயிருந்திருக்கும், கரெக்டா? ஆமாவா? அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து இன்னைக்கு கால் பண்ண வேண்டாம். அப்படி பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க. எதுக்காகனா ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த பிரேக்கப் ஸ்டேஜை, உங்கள் ரிலேஷன்ஷிப் அந்த பிரேக்கப் ஸ்டேஜை தொடர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வேலைக்கு ஆக போகிறது இல்லை, எங்கேயோ ஒரு பாயிண்ட்டில் அது பிரேக் ஆகுது. எந்த பாயிண்ட் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப்பில் அது பிரேக்கப் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிங்க, அதை தான் வந்து இன்னைக்கு கேட்கணும்னு நினச்சோம், அதை தான் வந்து கேட்டும் இருக்கோம். 800-8940 இந்த நம்பர். வணக்கம். என்ன இப்படி எக்கோ அடிக்குது?
1: ஹலோ.
0: ஆ ஹலோ,
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க.
1: பிரேம்குமார்.
0: பிரேம்குமார் அவங்க பேரு? பிரேம்குமார் என்ன கதை? பேர்ல பிரேமம் இருக்கே, அப்புறம் என்ன உங்களுக்கு
1: பிரச்சனை?
0: அதான் பிரச்சனையா? அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டு. சொல்லுங்க.
1: அதாவது
0: ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணி, ஆனா நீங்க லவ் பண்ற கதையே பாதி தான் கேக்குது எனக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
1: யாருன்னு
0: கேக்க தோணுது, ஆனா நான் கேட்க மாட்டேன்.
1: முடிஞ்சிருச்சு
0: அந்த கதை.
1: அவங்க
0: ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணி லைட்டாக ஃபேமஸ் ஆனதுமே அப்படியே அந்த மாதிரியா?
1: ஆமாம், ஓரளவு எல்லாமே தெரியும், மேக்ஸிமம் தெரியும்.
0: ஓகே,
1: வீட்டில் இருக்கிறவங்களுக்கு.
0: ஓகே ஓகே,
1: தெரிஞ்சும் பட்டு வீட்டில் வந்து ஒத்துக்கல.
0: ஆனால் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள்.
1: அப்போ நம்மளுக்கு ஒரு அப்பா வந்து கொஞ்சம் கூலி தொழிலாளி.
0: ஓகே ஓகே,
1: அவங்க பற்றும் ஒரு
0: இதுவானவங்க. ஓகே,
1: அவங்க ஸ்டேட்டஸும் பார்த்தாங்க.
0: ஓகே, எனிவேஸ் அந்த மாதிரி அதாவது நம்ம யாருன்னு பார்க்காம நம்ம தகுதி இது பணம் அதெல்லாம் பார்க்குறாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது என்றைக்குமே நினச்சிருக்கேன்.
1: சரி, போகிறதா போகிறேன். நம்ம என்னோட இது எனக்கு தெரியும்.
0: ஓகே ஓகே, நல்லாரு போன் அனுப்பி வச்சிட்டிங்க, சூப்பர். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு யாரு. சரி, நீங்க சொல்ல வேண்டாம், சொல்லலாம்.
1: வரும்
0: சில நேரம் வந்து அப்படித்தான். சரி, ரெண்டு பாட்டு வருது இவருக்காக, அதாவது பணம், ஸ்டேட்டஸ், ரிலிஜன், ஜாதி, அதுக்கப்புறம் காஸ்ட்டு சொல்லிட்டேன்னா, இந்த மாதிரியான காரணங்களால் சில பேர் வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்களே. ஐ திங்க் தட் யூ டிசர்வ் மோர். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா, ஐ திங்க் டு ஆல் ஆஃப் யூ, யூ கைஸ் டிசர்வ் மோர் தன் தட். அண்டு அது உங்களுக்கு வேணாம், தப்பிச்சிட்டிங்க நினச்சிங்க. ஓகே, அப்படி இருக்கிறவங்களுக்காக மட்டுமே ஒரு பாட்டு வருது. Back to back.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
2: Indha thiruvizhava 89.4 Tamil FM-oda serndhu கொண்டாடுங்க.
3: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: VNCT Global-இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ், 20 லாக்ஸ் டு 40 லாக்ஸ் வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
6: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 லாக்ஸ் பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 லாக்ஸ் டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 லாக்ஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 லாக்ஸ் டிஸ்கவுண்ட். கூடவே 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
3: இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergerman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
7: Chennai Porurla SS Hyderabad Biryani open pandrappa oru tharamana sambhavam nadandhuchu. Nyabagam irukka?
8: Nyabagam irukku.
7: Adhe maari Dubai la nadakka pogudhu. SS Bucket Biryani thannudaiya 4th kilaiya Therala July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
12: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
13: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
3: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
8: கால் 0566-81234.
3: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
14: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
15: ஹாய், நான் காஃபி.
16: ஹலோ, நான் தான் டிராவல்.
17: வணக்கம், நான் நினைவுகள்.
16: ஹாய், நான் தான் இயற்கை.
15: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
16: எங்கப்பா மனசு காணோம்.
15: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
16: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
18: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
17: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். அண்ட் எஸ், இன்றைக்கி வந்து பிரேக்கப் ஸ்டோரியை பேச ஆரம்பிச்சிருக்கோம். பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆக போகுது அப்படின்றத ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். நம் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலக். அண்ட் யார் லைனில்? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ப்ரோ சூப்பர் ஆகும் ப்ரோ, உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ.
0: தேங்க் யூ ப்ரோ. யார் லைனில்?
1: என் பேர் கணேஷ்.
0: கணேஷ், ஓகே கணேஷ் வந்து தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் லைக்கிங் மை ஒர்க் பை த வே.
1: ப்ரோ சத்தியமா சத்தியமா கிடைச்சிருச்சா நம்ப முடியல ப்ரோ.
0: கனடா, எஸ் யூ ஆர் ஆன்லைன். ஐம் ஹாப்பி, எனக்கும் உங்ககிட்ட பேசுறதுல சந்தோஷம். சரி கணேஷ்க்கு வந்து இப்போ என்ன மேட்டர் சொல்லுங்க. இப்போ எப்போ எந்த பாயிண்ட்ல இந்த பிரேக்அப் நடந்தது? எந்த பாயிண்ட்ல வந்து இது செட் ஆக போறது இல்லை, அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சது?
1: ஆக்சுவலாக 2011 நான் இங்கே துபாய் வந்திருக்கும் போது அவங்க ரிலேட்டிவ் ஒரு பையன் வந்து நம்ம விட்டு போனதுக்கு மருந்தா காயத்துக்கு மருந்தா ஆத்துறதுக்கு போனவர் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட அப்படி. அதனால நமக்கு இது பிரேக்கப் ஆக போகுதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கிடைச்சிருச்சு. அப்போ ஆக்சுவலா அவங்க கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தாயா?
0: ஓகே
1: சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சு, ஆனா அவங்க யாரோ அவங்க ரிலேட்டிவ் வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க யாருமே தெரியும், அவங்க ரிலேட்டிவ் தானே அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு
0: இருந்தேன்.
1: பார்த்தா லாஸ்ட் நமக்கே அது அப்பா வந்துருச்சு.
0: அப்போ சொல்லுங்க,
1: அப்போ விபூதி அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு.
0: ஐயோ, இப்போ அவங்க வந்து அந்த ரிலேட்டிவையும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா அதே டைம்ல? எனக்கு புரியல, கரெக்டா சொல்லுங்க. அது அந்த கதை என்ன?
1: இல்ல ஜி, எங்க என்னத்தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு.
0: ஓகே,
1: நான் இப்போ துபாய் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, அலோனா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற டைம்ல உள்ள ஒருத்தர் புகுந்துகிட்டாரு,
0: அவ்வளவுதான். இந்த பாய் பெஸ்டி இருக்கானுங்களே
1: அந்த மாதிரி. ஆனா அவங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தர் இந்த மாதிரி பெஸ்டி இருந்திருக்காங்க.
0: ஓகே, இப்போ அப்புறம் லேட்டர் ஆன் அவங்களுக்கு அவங்களோட தான் கல்யாணம் ஆச்சா? எனி திங் உங்களுக்கு நியூஸ் எதாவது வந்ததா?
1: ஆக்சுவலா இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, அவங்க அக்கா வந்து எனக்கு ஃப்ரெண்டு, அவ லவ் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது நான் ஹெல்ப் பண்றதுக்கு போனோம். அப்ப அது ஒரு ரீசன் ஆயிடுச்சு, நீ எங்க அக்காவை ஹெல்ப் பண்ண, அதனாலதான் நான் உன்னை பிரேக்அப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு.
0: அவங்க அக்காவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணது நல்ல விஷயம் தானே?
1: நல்ல விஷயம் தான், ஆனா அவங்க லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்க. எங்க அப்பா அம்மா இப்ப பாரு ஒன்னாலதான், ஆக்சுவலா நாங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்துல நெய்பர் விட்டு.
0: ஓகே ஓகே,
1: சோ நீ தான் ஹெல்ப் பண்ண, உன்னாலதான் எங்க அக்கா ஓடி போயிட்டா, இல்ல அப்படின்னா அவ எங்க அப்பா அம்மா சொல்லிருக்க பொண்ணு, சி பையனே கல்யாணம் பண்ணிருப்பா, ஏதோ ஒரு ரீசன் வேணும் இல்ல ப்ரோ அதுக்கு. நம்ம
0: அவங்க மட்டும் உங்களை லவ் பண்றாங்க, அப்ப அப்ப லவ் ஓகேவாமா?
1: அப்ப அப்ப ஓகேவாமா?
0: இது என்ன
1: விபூதி அடிச்சு நினைச்சா விபூதி அடிச்சிட வேண்டியதானே எப்படி இருந்தாலும்.
0: ஓகே, எனிவேஸ் சரி, எனக்கு வந்து நிறைய சொல்லணும் வருது, பட் இருந்தாலும் கணேஷ் நீ இப்போ ஐ ஹோப் தட் யூஆர் இன் அ நைஸ் பிளேஸ், ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க.
1: கண்டிப்பா ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு அதை விட நல்ல பெஸ்ட் ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க. அவ்வளவு பொசசிவ், ரொம்ப பொசசிவ் எனக்கு. ஐ ஹவ் டூ
0: கிட்ஸ்,
1: அப்ப என் பொண்ணு ரொம்ப என்கிட்ட அட்டாச் ஆனா கூட அவளுக்கு அந்த மாதிரி பொசசிவ் வந்துடும்.
0: ஓஹோ,
1: ஐ ஃபீல் பெட்டர்.
0: You feel better? See? Yeah. அதுதான் வேணும். Thank you. Thanks for sharing the story. Thanks. Thanks, Ganesh.
1: Thanks, bro.
0: Right. Ganesh, வந்து நீங்கள் பாருங்களேன், பாதிலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தர் வீக்காக இருக்கப்போ, வீக்காகும் போது மூணாவது ஒரு ஆள் நடுவில் பூந்துப்பான், அது பொண்ணாகவும் இருக்கலாம் பையனாகவும் இருக்கலாம். நீங்களாம் கையில் கச்சா இருக்கடா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு. சரி, வாரணம் மாயிரம் ஒரு பாட்டு வருது, எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு பாட்டு கேட்டு முடியும்.

0: the discount sale event coming Sunday, July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon ல நடக்கவிருக்கு. Brought to you by அன்னதங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.
1: Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: be back after a short commercial break.
1: ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP 1 துபாய்.
1: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566-81234.
1: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
4: You are back. Golden song of the hour. Golden song of the hour.
5: Brought to you by Joy Alakasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவு. நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
5: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
6: செழித்தையும் தமிழே.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: அவங்க படிக்கிறதுக்கு நல்லா இருந்தாங்க. ஒன்ஸ் காலேஜ்ல ஒட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க போய் எல்லாம் சேஞ்ச் ஆகி அப்புறம் மாறிடுச்சு.
2: ஆனா இப்ப நான் எந்த பாயிண்ட்ல வந்து ஓகே இது அவ்வளவுதான் முடிய போகுது அப்படின்னு எப்ப எந்த பாயிண்ட்ல தெரிஞ்சது உங்களுக்கு?
1: எனக்கு பார்த்து அவங்க காலேஜ் போயிட்டு ஒரு ஒரு 6 மாசத்துல வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வேற கம்மி ஆயிட்டாங்க
2: அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்ககிட்ட உங்க அதாவது உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு லவ் வந்துருச்சா உங்களுக்கு?
1: என்ன
2: பாட்டு வேணும்? இல்ல புரிஞ்சது எனக்கு. இல்ல இல்ல வாட் சாங் யூ வான்?
1: இல்ல இல்ல எப்படின்னா ப்ரோ, அவங்க அதுக்கப்புறம் வந்து ஈவன் அவங்களாம் மேரேஜ் பண்ணாங்க ஆக்சுவலா.
2: ஓகே, நீங்க பண்ணவில்லையா?
1: பத்திரிக்கை வீட்டுக்கு வந்திருந்தது.
2: ம்,
1: அப்ப எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு.
2: ஆ ஓகே ஓகே ஓகே,
1: சரிங்களா? அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து பத்திரிக்கை அழகா வீட்டுல வச்சு போயிட்டாங்க.
2: அழகா பத்திரிக்கை வச்சு
1: நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு.
2: ஓ அப்படி. ஆனா அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல?
1: எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ.
2: ஓகே சரி, இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு நான் கொடுக்கலாம்னு சொல்லு. குட்டி பிசாசே உன் தொல்லை தாங்கல் அது கொடுக்குவா?
1: கண்டிப்பாக.
2: ஏங்க சும்மா கேட்டுங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும். இல்லை ப்ரோ அவங்க இல்லை, நான் சும்மா கேட்டேன் உங்களுக்கு என்ன வாட் சாங் யூ வாண்ட் யூ ஜஸ்ட் டெல் மீ.
1: ஓகே ப்ரோ, ஓகே ஓகே.
2: ஐயா இங்க பாருங்க நான் பேசவே முடியும். என்ன பாட்டியா வேணும் ஐயா சொல்லிட்டு போயா?
1: ஏதாவது
2: பிரேக்கப் சாங் போடவா? அதான் வர்றேன். ஐயோ எப்பா பிரேக்கப் சாங்னா இப்போ எந்த பிரேக்கப் சாங்குமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிட்டே. என்ன பாட்டு போடலாம்? சரி ஏதோ ஒரு பாட்டு வரும். இது பிரேக்கப் சாங் கிடையாது, ஜாலியான பாட்டு வரும், கேட்டு முடிங்க. ஆ,
3: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burj Mahal நடக்கவிருக்கு. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamar FM in Seidhi Surukam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: இளைஞர்களின் கனவுகளை தவிடு பொடியாக்குவதுதான் விஜயின் மாற்று அரசியலா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். காவலர் நியமனத்தை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கும் அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவலர் நியமனத்தை தாமதிப்பது சட்டம் ஒழுங்கில் அரசு சமரசம் செய்வதற்கு சமம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள், பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த ஆண்டுக்கான காவலர் நியமனத்தை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைப்பதாக தமிழக சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது கண்டனத்துக்குரியது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வருமான வரி அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமாருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீது அவரது வீட்டில் சோதனையிட வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் அசோக்குமாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு 4 வாரம் சனிக்கிழமைகளில் கரூரில் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன் ஜாமீன் வழங்கியது. தற்போது அவர் சென்னையில் கையெழுத்திட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திருட்டு, நேற்று வினாத்தாள் கசிவு முறைகேடு, E20 ஊழல், வெளியுறவுக் கொள்கையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகின்றது. ஆகஸ்ட் 13 வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய முக்கிய விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தை காங்கிரஸ் இன்று நடத்தியதுடன் இதில் எழுப்பப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் அரசு பாடசாலைகள், அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்கள் மற்றும் பிக்குகளுக்கான 2027ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் சீன அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட உள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ்கள் பரிமாற்றம் பத்திரமுள்ள இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சக வளாகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த விசேட உதவி திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டுக்காக இலங்கையில் உள்ள சுமார் 4.18 மில்லியன் பாடசாலை மாணவர்களின் முழுமையான சீருடை தேவை பூர்த்தி செய்யப்பட உள்ளது. இதற்காக 10.820 மில்லியன் மீட்டர் அளவிலான பாரிய சீருடை துணியை சீன அரசாங்கம் இலங்கைக்கு முற்றிலும் இலவசமாக நன்கொடையாக வழங்க உள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயின் 3 ஃப்ரீ ஜோன்களில் தரிப்பட நிர்வாகத்தை மேற்கொள்ள உள்ளதாக சாலிக் நிறுவனம் அறிவித்துள்ளது. துபாயின் 3 ஃப்ரீ ஜோன்களில் அணுகல் கட்டுப்பாடு மற்றும் தரிப்பட மேலாண்மை அமைப்புகளை செயற்படுத்த சாலிக் நிறுவனம் துபாய் ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டல ஆணையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சாலிக் தனது தடையில்லா தொழில்நுட்பத்தை துபாய் ஃப்ரீ ஜோன்களில் அறிமுகப்படுத்தும். துபாய் ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன், துபாய் சிலிக்கனாய்சிஸ், DCC ஆகிய ஃப்ரீ ஜோன்களில் சாலிக் தரிப்பிட மேலாண்மையை மேற்கொள்ள உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 21,000-க்கும் அதிகமான தரிப்பிடங்கள் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் தலையீடு சிவப்பு கோடு என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா தலையிடுவதை தெஹ்ரான் அனுமதிக்காது என்றும் இது ஈரானுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முக்கிய எல்லை என்றும் ஈரானின் உயர்மட்ட ராணுவ கட்டளை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் உட்கட்டமைப்பு வசதிகளை தாக்குவதாக விடுத்துள்ள எச்சரிக்கைகளை செயற்படுத்தினால் அதற்கு பதிலடியாக பிராந்தியம் முழுவதும் உள்ள உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்போம் என்றும் ஈரான் ராணுவ அதிகாரி எச்சரித்துள்ளார்.

0: 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய பின்னர் நடைபெற்ற கொண்டாட்டங்களின் போது பல அர்ஜென்டினா வீரர்கள் மால்வினாஸ் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானது என்று எழுதப்பட்ட பதாகையை ஏந்தியிருந்தனர். இந்த வாசகம் அர்ஜென்டினா நீண்ட காலமாக முன்வைத்து வரும் ஃபாக்லன் தீவுகளின் இறையாண்மை கோரிக்கையை குறிக்கின்றது. இந்த தீவுகள் தற்போது பிரிட்டனின் கடல் கடந்த பிரதேசமாக உள்ளது. 1982 பிரிட்டன் மற்றும் அர்ஜென்டினா இடையே நடைபெற்ற போரின் மைய பிரச்சினையாகவும் இத்தீவுகள் இருந்தன. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
1: 89.4 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: வழக்கம் வேன் சிட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூப்பர்பா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் கால் தெம் 0547673111. ஓகே, யூ கேன் கால் தெம் ரைட் நவ் 0547673111. ஓகே ப்ரோ, வெல்கம் பேக்.
3: குட் ஈவினிங் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
2: நன்றாக இருக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
3: ஃபேன்டாஸ்டிக் ப்ரோ. அண்ட் இந்த வருஷம், இந்த மாதம், இந்த சம்மருக்கான ஒரு லாஸ்ட் ஈவெண்ட் துபாய். அண்ட் அதுவும் ஒரு ப்ரீமியமான ஒரு டிஸ்கவுண்ட் சேல் தான் பண்ண போகிறோம். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் துபாய் சம்மர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கல, அதில் வி ஆல்சோ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னும் போது நாங்கள் வில்லாக்கே பெரிய டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறோம். 2 bedroom அண்ட் 3 bedroom 4 bedroom என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சம்மர் சேலில் மிஸ்ஸே பண்ணிக்காமல் வாங்கிக்கோங்க. அண்ட் இல்லை புக் பண்ணிட்டு ஊரில் போய் விழா பாருங்க. ஆக்சுவலாக அதை வந்துட்டு அண்ட் இந்த வாரத்தோட துபாயில் இந்த மந்த்துக்கான லாஸ்ட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த ஆஃபரில் நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து August 15th அப்புறம் தான் அடுத்த லான்ச்சஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் துபாயில் நீங்கள் இருக்கீங்க, இந்தியா போகிறீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன்னா அப் டு 40 lakh வரைக்கும் ப்ரைஸ் டிஸ்கவுண்டாகவே நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுவும் 2 bedroom வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 lakh 20 lakh ருபீஸ் இந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். 3 bedroom 30 lakh ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்டாகவே பண்ண போகிறோம், ப்ரைஸ் டிஸ்கவுண்டாகவே அவங்க ப்ரைஸில். 4 bedroom எடுக்க போகிறீங்கன்னா அப் டு 40 lakh ருபீஸ் வரைக்கும் ப்ரைஸ் டிஸ்கவுண்டோட இந்த சம்மர் சேலில் உங்கள் வில்லாவை நீங்கள் புக் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரியும், எவ்ரி இயர் வி டூ த சம்மர் சேல் அந்த ஜூலை லாஸ்ட் வீக்கில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது. அண்ட் இப்படி ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணது கிடையாது. பிகாஸ் என்ன, ECR அண்ட் OMR நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த புது ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் சோர்ஸ் பண்ண லேண்ட் எல்லாமே 2005, 2010, 2015 அந்த டைமில் எடுத்திருந்ததுனால வி கேன் ஏபிள் டு கிவ் யூ அ மேசிவ் ப்ரைஸ் டிஸ்கவுண்டோட இந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஜூன் மாதத்தில் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஆனிவர்சரி சேல்காண்டி நிறையா டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். அப்போ கூட இந்த ஒரு 1 week நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், இந்த ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் சேல் ஆஃபர் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சின்ன வில்லா இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 lakh ருபீஸ் வந்துட்டு ப்ரைஸ்லேயே பெனிஃபிட் இருக்கும். 3 bedroom வாங்குறவங்களுக்கும் 4 bedroom வாங்களுக்கும் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து புத்தம் புதுசாக லான்ச் பண்ண ECR OMR ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்க கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டாக இருக்கலாம். எந்த ப்ராஜெக்டில் நீங்கள் 2 bedroom வாங்கினாலும் சரி 4 bedroom வாங்கினாலும் சரி உங்களுக்கான ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பெனிஃபிட்டோட ஹாப்பியாக உங்கள் வில்லாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு VNCT குளோபல் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் சேல் ஃபார் VNCT வில்லாஸ்க்கு. இதில் குறிப்பாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆஃபர், பேங்க் லோன், ரெண்டல் ஆஃபர் எல்லாமே கிடைச்சாலும் ப்ரைஸை ஸ்லாஷ் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் வாங்க. அதுவும் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கவுண்ட்டில் இது வராது சார், அது வராது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டவே உங்களுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அதில் அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுத்து போகலாம். அந்த ப்ரைஸ்மே ஆல்ரெடி இந்த லாஸ்ட் ஒரு 6 months, 3 months நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு போயிருந்தீங்க, இந்த ரேட்டுக்கு நான் என்கொயரி பண்ணியிருந்தேன் சார், பட் ஆனால் சம் டைம் முன்னாடி என்ன புக் பண்ண முடியலன்னீங்கன்னா கம் வித் த சேம் ப்ரைஸ் அண்ட் டேக் திஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அண்ட் கோ. அண்ட் one last opportunity for this summer discount sale, best discount oda unga villa process panninga.
2: Okay, so ipo da show aarambichirukku, ini endha location la evlo discount enna edhu villa eppadi book pannalam ellathiy neenga therinjikalam. Adukku podi you can call them 0547673111. Okay, 0547673111. ரெண்டு பாட்டு நறுக்குன்னு வருது, கேட்டு முடியும்.
4: பேக் டு பேக்
5: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இத விட பெஸ்ட்டா என்டர்டெயின்மெண்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்
4: 89.4
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
7: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
8: கோழி வெடகோழி.
6: சென்னையில பட்டய கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
7: கால் 0566681234.
6: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: மேக் 725 நான் ப்ரோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் வீன் சிட்டிலிருந்து. வீன் சிட்டி பிரபா இருக்கார் பிகாஸ் வை பிகாஸ் வீன் சிட்டியுடைய சூப்பரான சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ் வந்து இந்த வாரம் பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் பர்துபாயில் துபாயில் நடக்குது. கரெக்டாக அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் 15 வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல்ஸ் அப்படின்னு நிறைய டிஸ்கவுண்ட் வந்து அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா ஏன் சம்மர் அப்புறம் ஆடி அப்புறம் பல விஷயங்கள். ஸோ அதனால் இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி இந்த ஆஃபர் பற்றி அவர்கிட்ட தெளிவாக நம்ம கேட்போம். பட் நீ என்ன பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கால் த மட் 0-5-4-7-6-7-3-1-1-1 0-5-4-7-6-7-3-1-1-1 as simple as that. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ ரெண்டல் அதுக்கப்புறம் இப்போ 40 lakh வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் போகுது. இஸ் இட் அப்ளிகபிள் டு எவ்ரி ப்ராப்பர்ட்டி அண்ட் எப்படி எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக?
1: எஸ் ப்ரோ. அண்ட் இந்த ப்ரீமியம் சம்மர் டிஸ்கவுண்ட் சேல் இந்த ஒன் லாஸ்ட் வீக் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிற இந்த துபாய் ஈவெண்ட்ல எல்லா வில்லாஸ்க்குமே எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம கொடுக்க போகிறோம். அதனால இந்த ப்ராஜெக்ட் அப்ளிகபிள் அந்த ப்ராஜெக்ட் நாட் அப்ளிகபிள்லாம் கிடையாது. 3 bedroom வாங்க போறீங்க உங்களுக்கு இட்ஸ் இது 2 bedroom வாங்குறவங்களுக்குமே சரி 3 bedroom வாங்குறவங்க 4 bedroom வாங்குறவங்க எல்லாருக்குமே இது ஜாக்பாட் தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு இப்போ சென்னையில் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ECR இருக்கலாம், OMR இருக்கலாம், இல்லாட்டி பம்மல் போரூர் இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி டாப் லொக்கேஷன்ஸில் நீங்கள் 2 bedroom வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட், 3 bedroom 1500 ஸ்கொயர் ஃபீட், இல்லை 4 bedroom அப் டு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் மோஸ்ட் டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு 1200 1500 grams தான் உங்களுக்கு இஎம்ஐமே வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மேஜர் டிஸ்கவுண்ட்டோட ஒரு கம்மியான இஎம்ஐயில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திஸ் சீசன் இஸ் அ ப்ரீமியம் மோஸ்ட் ஆஃபர் பெனிஃபிட் சீசன் தான் உங்களுக்கு. அண்ட் இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெண்டல் கான்ட்ராக்டும் இதோட சேர்த்தே கொடுக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வில்லா வாங்கணும், லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா வாங்கணும்னு பல நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணுற பிளானில் இருக்கீங்கன்னா இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதோ VNCT மாதிரி ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 15 years இந்த பிஸ்னஸ் அண்ட் வி ஆர் இன் ரியல் எஸ்டேட் ஃபார் த லாஸ்ட் 20 years எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே VNCT-யோட ஐயா காலத்துலேருந்து VNCT அவங்க வின் சிதம்பரம் செட்டியார் காலத்துலேருந்து லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி பண்ணி பண்ணி நம்ம வந்து லேண்ட் பேங்க்ஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம வில்லா ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த லேண்ட் இந்த வில்லா நீங்கள் வாங்கும்போது ஈசி போட்டு பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு அப் டு 35 years ஈஸியாக நம்ம கையில் கொடுத்துருவோம் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இமேஜின் யோசிச்சு பாருங்கள், 1998 2005 2010 ஒரு லேண்டை வாங்கி அதில் நம்ம இன்றைக்கி எல்லா கிளியரன்ஸும் எடுத்து பட்டாஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அப்ரூவல்ஸ் எடுத்து நம்ம வில்லா கொடுக்கும்போது எஸ் லேண்ட் பர்ச்சேஸ் நம்ம கம்மியான ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணதால இன்னைக்கு உங்களுக்கு வில்லா வந்துட்டு வி கேன் டெஃபினெட்லி கிவ் யூ அ மச் அட்ராக்டிவ் பிரைஸ் பெனிஃபிட்ல கொடுக்க முடியும் ஆக்சுவலான்ட். இன்னைக்கு ஓஎம்ஆர் மாதிரியான ஒரு லொக்கேஷன்ல நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கினாலே 1.4 crore ஆக்சுவலான்ட். அண்ட் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, நம்ம நண்பர்கள் நிறைய டெவலப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலான்ட். அதுல நீங்க அபார்ட்மெண்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க 1.2 crore 1.4 crore. பட் ஆனா நீங்க வில்லாவே பாத்தீங்கன்னா 1.2 to 1.4 நீங்க ஈஸியா ஓஎம்ஆர் அண்ட் இந்த மாதிரியான சிட்டி லொக்கேஷன்லயும் நீங்க வாங்க முடியும், அதுவும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ நீங்க அபார்ட்மெண்ட்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு லேண்ட் ஓனர்ஷிப்போட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அதில் இருக்க கெயின் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆப்வியஸ்லி எல்லாருமே நீங்கள் வெக்கேஷன் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஈவெண்ட்ஸில் கலெக்ட் பண்ணிட்டு தென் நீங்கள் ஊருக்கு போய் சைட்டை பார்த்து ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜும் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் மல்டிபிளான ஆஃபர் பெனிஃபிட்டில் ஒரு வில்லா வாங்கணும், ஆல்மோஸ்ட் டிஸ்கவுண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆஃபரை விட்டுறாதீங்க. பிகாஸ் ஏன்னா ஒன்லி 1 week இந்த ஆஃபர் கொடுக்குறோம். எப்படி போன மாதம் நம்ம வந்துட்டு நம்ம ஆனிவர்சரி சேலுக்கு வந்து கார் ப்ளஸ் வில்லா ஆஃபர் பண்ணமோ அதே மாதிரி ஒன்லி 1 week திஸ் ஆஃபர் இஸ் அவைலபிள் இன் துபாய். நீங்கள் சாட்டர்டே சண்டே எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கனாலும் கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க, சண்டே அன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் மீட் பண்ணுங்கள், டீமை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம ஷார்ஜாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த வாரம் தான் பண்ணல. அதனால் நீங்கள் கண்டிப்பாக துபாய் ஷார்ஜா இங்கே நீங்கள் நியர்பை எமிரேட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த 20 lakh ஃபார் 2 bedroom 30 lakh ஃபார் 3 bedroom 40 lakh ஃபார் 4 bedroom வாங்குற ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து உங்கள் வில்லாவோட ப்ரைஸில் அப்படியே மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க.
0: ஓகே, வெரி குட். நல்லா 90s நாட் அவுட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று வருது குணால இருந்து. அட் த சேம் டைம் பாட்டு கேட்டுட்டு கால் த மட் 0-5-4-7-6-7-3-1-1-1 ஓகே 0-5-4-7-6-7-3-1-1-1 அவ்வளோதான். மெயின் சிட்டியுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் போய் பாருங்கள் வரப்போகிற சண்டே. ஸோ தட் இஸ் த டேட் ஃபார் யூ. இருங்க, சண்டே வந்து 19th தேதி பார்க் ரிஜிஸ்ட் ஹோட்டல் பர்துபாய். ஓகே.
2: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman Lanadakavirke. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai.
3: Nekana, 91 pode.
4: Enadhu?
5: 90s not out.
4: Not out.
2: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

முடிச்சிடலாமா?

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: VNCT Global in Dubai summer discount villa sales. 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
2: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount order unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
0: In the discount sale event coming Sunday July 19th, Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111. 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illa, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
3: Mari, enna sool ra
0: mari, ellaru indha summer la suit anubavichikittu irukom. Ana car eduthittu veliye pogama irukka mudiyuma? Mudiyadhu. Anda car la AC correct ah work aganum illa. Appo dhaan summer samalikka mudiyum. Kavaleya padadhinga. Ultras ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
0: சென்னையில பட்டய கிளப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566-81234.
0: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
4: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
5: கால் 0524745525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல் கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர் டெலிவர்.
0: திஸ் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by Joy Alukasin, Joy of Summer. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0%

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஓகே, விஎன்சி டுடே சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ் இந்த வாரம் 19th நடக்குது. பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட பர்துபாயில் நம்ம பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் காலையில் 10 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். இந்த கேப்பில் எந்த டைமில் நீங்கள் வரீங்க அப்படின்னு இந்த நம்பர் இருக்குல்ல, 0547673111 இந்த நம்பர், 0547673111 அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து இந்த டைமில் வரேன், 2 மணிக்கு வரேன்ப்பா இல்லை 4:30 வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், எவ்ரி திங் வில் பி அண்டர் யோர் கண்ட்ரோல். பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அட் சேம் டைம் இப்போ வந்து சென்னையில் உடைய டாப் 5 லொக்கேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர், இந்த மாதிரி டாப் 5 லொகேஷன்ஸ் இருக்கு. எஸ் ப்ரோ, அங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுவாங்க.
1: எஸ் ப்ரோ, இப்போ நிறைய பேர் சிட்டிக்குள்ள எதிர்பார்ப்பீங்க வில்லாஸ் ஆக்சுவலான்ட்டு, அதுவும் லேண்ட் ஓனர்ஷிப்போட ஒரு வில்லாவே சிட்டிக்குள்ள கிடைச்சா சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கறவங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவா வி ஹாவ் அ வில்லா டெவலப்மெண்ட் இந்த சிட்டி ரேஞ்சில், பம்மல் அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போரூர் பைபாஸ்ல ஆக்சுவலான்ட்டு, அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் மாடல்ல இண்டிவிஜுவல் ஹவுசஸா 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக 7.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு இருக்கும். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வில்லா கம்யூனிட்டியே நம்மளோட விஎன்சி குளோபல் ஆஃபர் பண்ணுற அண்ட் ப்ரீமியமான ப்ரூக் சைட் வில்லாஸ் அண்ட் க்ரீக் சைட் ரெசிடென்ஸ்ன்ற இந்த ரெண்டு கம்யூனிட்டி தான். அண்ட் வெறு 1500 கிராம்ஸ் இஎம்ஐயில் நீங்கள் வந்து சூப்பரான ஸ்டைலிஷான 3 பெட்ரூம் வில்லா எடுக்க முடியும். அதுவும் இப்போ இருக்க ஆஃபரோட இந்த 30 லேக் ப்ரைஸ் டிஸ்கவுண்டோட ஆக்சுவலாக வந்து. அண்ட் ஒரு நண்பர் இப்போ அபுதாபிலேருந்து கால் பண்ணார், எனக்கு வந்து அந்த வில்லா பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக ப்ராக்ரஸ் பண்ணணும், சிட்டிக்கில் இருக்கின்றனால கண்டிப்பாக போயிடும், நான் இமீடியா மீட் பண்ணணும்னு சொல்லி. Because ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் பல்லாவரம், பம்மல், குரோம்பேட் அண்ட் ரெண்டாவது இந்த சைடில் நீங்கள் அனகாபுத்தூர், குன்றத்தூர் வரைக்கும், மாங்காடு வரைக்கும் அந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ரோட் கன்வீனியன்ட் இன்னைக்கு, அண்ட் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து போரூர் நீங்கள் வந்து வந்துடலாம், வடபழனி வந்துடலாம் போரூர் வழியாக. அதுவும் போரூரில் இப்போ மெட்ரோ ஸ்டேஷனே வருது கரெக்டாக, நம்ம வில்லாலேருந்து 18-20 மினிட்ஸ் டிரைவில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும் உங்களுக்கு, அண்ட் போரூர் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த சைடில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டே உங்களுக்கு 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆக முடியும். ஏர்போர்ட் நான் சொல்கிறது கனெக்டிவிட்டி காண்டி, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏர்போர்ட் போயிட்டு வந்துட்டு போறது கிடையாது. அண்ட் ஆனால் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ள போகிற மெட்ரோ காண்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ், அதாவது நீங்கள் சிட்டிக்குலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா கிளாம்பாக்கம் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 35 மினிட்ஸில் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஹாட் டெஸ்டினேஷனில் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் வந்துட்டு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுவும் இந்த மாதிரியான வில்லாஸுக்கு, அண்ட் வி வில் ஓப்பன் அ ஃபியூ யூனிட்ஸ் இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் சேல் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது இமீடியட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது புது லான்ச்சஸ் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஃபேஸஸில் உங்களுக்கு வந்து 3-4 வில்லாஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ரெண்டுமே ப்ரூக் சைட் வில்லாஸ் அண்ட் க்ரீக் சைட் வில்லாஸ் இதுவுமே ஸ்ரீபெரும்புத்தூர்லேயுமே உங்களுக்கு அல்ட்ரா லக்ஸரி பெனிஃபிட்டோட செஸ்ட் 1000 திராம்ஸ் ஏம்லேயே 3 பெட்ரூமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ECR, OMR நான் நிறைய பேசியிருக்கேன், ஈவன் லாஸ்ட் 2 வீக்ஸ் இதோட லான்ச்சஸ் தான் நம்ம பேக் டு பேக் பண்ணோம். புத்த புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய பெவலியோட ஃபேஸ் 2 அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஷோர், பாம் பீச்சோட ஃபேஸ் 2லேயும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாஸ் அவைலபிள் இருக்கு, நல்ல ரெண்டல் சப்போர்ட்டோட அண்ட் மேக்ஸிமம் கெயினோட 1500 கிராம்ஸ் இஎம்ஐலேருந்து ECR, OMRல் ஒரு ப்ரீமியம் வில்லாவை up to 30 lakh டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் டைம் உங்களுக்கு VNST குளோபல் ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் இந்த அசே சைட் இந்த மாதிரி பிரீமியம் டிஸ்கவுண்ட் சேல் இந்த வாரத்தோட உங்களுக்கு முடிஞ்சிடும் ஜூலை மாதத்துக்கு. அண்ட் துபாயில் திஸ் வாஸ் லாஸ்ட் ஈவெண்ட் ஜூலை, ஸோ அதனால நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நம்மளோட பார்க் ரிஜர்ஸ் ஹோட்டலில், அங்கே வாங்க, எங்களோட டீம் எல்லாருமே இருப்பாங்க. குறிப்பாக மார்னிங் அண்ட் மார்னிங் டைமில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து மீட் பண்ணுங்கள், பிகாஸ் நான் பேங்கரையும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த ஜூலை மந்தில். பேங்கருமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி ஆஃபர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, ஸோ அதனால தான் உங்களுக்கு இஎம்ஐ இவ்வளோ டிராஸ்டிக்காக கம்மியாக கிடைக்குது. ஸோ கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட்டை சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சென்னையில் சூப்பரா நீங்க வாங்குறதுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் நம்ம கொடுக்கறோம், அத எல்லாத்தையும் நீங்க கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மை ரிக்வெஸ்ட், நீங்க ஒரு அப்பாயின்மென்ட் எடுத்துட்டு இந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணுங்க, இட் வில் பி வெரி கம்ஃபர்டபிள் ஃபார் யூ
0: ஃபார் போத். சோ 0547673111 அதான் நம்பர், 0547673111. ஓகே, குட்டி பிரேக் வருது, we will be back shortly.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: Joy Alukasle, உங்களுக்காக the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
4: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DAP 1 துபாய்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: ஓகே, விஎன்சிடியுடைய சம்மர் டிஸ்கவுண்ட் விலா சேல்ஸ் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, 19ஆம் தேதி, 19th July. ஓகே, காலையில் 10 to evening 8 o'clock வரைக்கும் இந்த இவெண்ட் வந்து நடக்கும், பார்க் ரிஜஸ் ஹோட்டல் பருதுபாயில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் சென்னையுடைய டாப் 5 லொக்கேஷன்ஸ் ப்ளஸ் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் அப் டு 40 lakh வரைக்கும் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டோட விழா வந்து நீங்கள் புக் பண்ணலாம், போய் பார்க்கலாம், ஷோகேஸ் பண்ணுவாங்க, இன்சைட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ ஸ்ட்ரக்சர் எப்படி போட முடியும், அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போது என்னென்ன எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ யூ வில் ஹேவ் பெட்டர் கிளாரிட்டி. அதுக்கு வேண்டிய இந்த இவெண்ட்டுக்கு நீங்கள் போங்கன்னு நான் சொல்வேன். ஸோ கால் நம்பர் 0547673111. ஓகே, 0547673111. இப்போ சென்னையில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன்.
3: எஸ் ப்ரோ, கோயம்புத்தூர் சிங்காநல்லூர், ஓகேங்களா, அண்ட் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ ஒரு 2 bedroom வாங்கும் போதும், 3 bedroom வாங்கும் போதும், 4 bedroom வாங்கும் போதும் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் சேல் கோயம்புத்தூரில் பண்ண போகிறோம். ஆக்சுவலான்ட்டு ஜென்ரலி கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு சிட்டியில் நம்ம விலாஸ் பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம லான்ச் பண்ணி பண்ணும்போதும் அண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப் டு ஒரு 10 to 12 lakh வரைக்கும் தான் வரும். திஸ் டைம் பி அண்ட் பேங்கர் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ரீமியம் மோஸ்ட் ஆஃபரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிங்காநல்லூரில் உங்களுக்கு 2 bedroom இருக்குது, 3 bedroom இருக்குது, 4 bedroom கோயம்புத்தூர் அண்ட் 900 dirhams ஆரம்பிச்சு உங்களுக்கு இஎம்ஐ பிளான்ஸ் இருக்கு. 1500 3 bedroom, 1800 உங்களுக்கு 4 bedroom நீங்கள் எடுக்க முடியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வித் லோன் பேக்கேஜோட ரெண்டல் பேக்கேஜோட கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 10 இயர்ஸ்க்கு தான் நான் இந்த இஎம்ஐ பிளான் சொல்கிறேன், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ்லாம் சொல்லலை, 10 இயர்ஸ்க்கே இந்த மாதிரியான அஃபோர்டபுள் இஎம்ஐயில் தான் கோயம்புத்தூர்லேயும் சிங்காநல்லூரில் நம்ம விலாஸ் கொடுக்குறோம். கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை, அண்ட் அங்கேயுமே உங்களுக்கு லேண்ட் ரேட் நிறையா ஜாஸ்தியாகிட்டு போயிட்டுருக்கு. அதுவும் சிங்காநல்லூர் ஒரு எஜுகேஷனல் ஹப், மெடிக்கல் ஹப் உங்களுக்கு, பிகாஸ் ஏன்னா சுற்றியும் டாப் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அண்ட் இமீடியட்டாக போயிட்டு வரக்கூடிய ஒரு விழா கம்யூனிட்டி தான். அண்ட் 2018 நாங்கள் இங்கே லேண்ட் வாங்கி சைன் அப் பண்ணி பண்ணுறதுனால வி ஆர் கெட்டிங் ஏபிள் டு கெட் அ குட் ப்ரைஸ் அண்ட் குட் வில்லாஸ் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு காலப்பட்டியிலேருந்து அப் டு 8 kilometers சாண்டி சிட்டி உங்களுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு, சரவணம்பட்டிலாம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக சேச்சுரேட் ஆகி வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது, ஸ்டில் சின்ஸ் நாங்கள் லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டை முன்னாடியே பண்ணதுனால கோயம்புத்தூரில் வில்லா இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷனில் பியூட்டிஃபுல்லான வில்லா கம்யூனிட்டி, கம்ப்ளீட்டாக ஒரு ரோமன் அந்த தீம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம இண்டிவிஜுவல் வில்லாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கால் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூரில் வில்லா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வி ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் திஸ் சண்டே ஈவெண்ட்டில். அதே மாதிரி மதுரையில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் 1500 3000 square feet வி ஹாவ் அ குட் லேண்ட் அண்ட் வில்லா கம்யூனிட்டி அவைலபிள் இன் ஒத்தக்கடை. ஆல்சோ வி ஹாவ் அ லேண்ட் அவைலபிலிட்டி நியர் டு மாட்டுத்தாவணி, உங்களுக்கு வந்து 2.5 kilometers உங்களுக்கு டெக்லத்தான் அண்ட் உங்களுக்கு ரிலையன்ஸ் மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வல்லர் நகரில் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேசஸ் அவைலபிள். நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அண்ட் லேண்டாகவே நீங்கள் புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ மதுரையில் வந்துட்டு ப்ரீமியமாக ஒரு 3000 square feet பார்க்குறவங்களுக்கும் வி ஹாவ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் நவ். கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள், சண்டே ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணுங்கள்.
2: Okay, 0547673111. இதா நம்பர், 0547673111. கால் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். 19th வரப்போகிற சண்டே அண்ட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் துபாய் பருதுபாய். ஓகே, தட்ஸ் த லொக்கேஷன்.
1: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: சிட்டியுடைய இந்த சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸில் வந்து நிறைய அட்ராக்டிவான சில ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட், ப்ளஸ் 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் இஎம்ஐ வந்து இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1500 திரம்ஸ், ப்ளஸ் இத்தனை லட்சம் டிஸ்கவுண்ட் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ். நீங்கள் வந்து ஜென்ரலாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, ஐயோ ரொம்ப செலவு பண்ணுமே, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் சரி என்னென்ன ஃபார்மெல்லாம் வந்து கையெழுத்து போடணும், எத்தனை பேரை பார்க்கணும், எத்தனை பேங்க் ஏறி இறங்கணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு முன்னாடி. ஆனால் இப்போ வீன் சிட்டி ஹாஸ் ப்ராட் எவ்ரிபடி அண்டர் ஒன் ரூஃப். அந்த ஒன் ரூஃப் வந்து இந்த வாரம் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் பரப்புற 19th கால் தம் அட் 0547673111 அவ்வளோதான். ஸோ 0547673111 as simple as that. Bro, உங்க ஸ்டைல்ல நீங்க அப்படியே இன்னைக்கு பேசின மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா.
1: Yes, bro. Property investment, it's a very safest investment and it's also a return on investment is so good and so strong and stable. And ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் அண்ட் திங்ஸ் நடக்கிறது தான். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்ட் லைக் தட் போய் வாங்குறோம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. நிறைய நாள் நம்மளோட லிசனர்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறது ஒன்று தான், நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன், பட் ஆனால் இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடச்சி கிடச்சிருந்ததோட நான் வந்து பார்த்தேன், இப்போ தான் எனக்கு அந்த வாங்கணுன்ற ஒரு டைமிங் வந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நான் ஒரு பர்சனலாக நான் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஐ கீப் வாட்சிங் த மார்க்கெட். நான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கும் போது, நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கும் போது, ஐ கீப் வாட்சிங் த மார்க்கெட் என்ன நடந்துகிட்ருக்கு, எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை கீப் ஆன் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருப்போம். அப்போ என்னென்னா சடனாக வருது நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகும் ஆக்சுவலாக அது வந்துட்டு. பட் ஆனால் நம்ம ஹோம் ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது, மார்க்கெட் பற்றின அனாலிசிஸ் பண்ணாமல் இருக்கும்போது, அதை பற்றின ரிசர்ச் பண்ணாமல் இருக்கும்போது, நம்மளுக்கு அது பெஸ்ட்டே கிடைச்சாலும் அது பெஸ்ட்டு தான்றது, அது பெஸ்ட்டான்றது நம்மளுக்கு டவுட் இருக்கும் ஆக்சுவலாக அது வந்துட்டு. நான் கரெக்டாக சொல்கிறேன் தெரியல, நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆக்சுவலாக அது வந்துட்டு. நம்ம ஒரு ஹோம் ஒர்க் பண்ணால் தான் அது வந்து பெஸ்ட்டாக இல்லாட்டி வெஸ்ட்டான்றது நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்துட்டு. நம்ம ஹோம் ஒர்க்கே பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் நடந்தால் கூட அது வந்து அது அது உண்மையிலேயே நம்மளுக்கு அமைதா அப்படின்றது நம்ம ஒரு கேஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. நான் அதனால சொல்லுவேன், நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சாலும், ஒரு நீங்கள் ஒரு கோல்டு எடுத்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அது பற்றின ஹோம் ஒர்க்கை டீட்டெயிலாக பண்ணுங்கள். 3 months, 6 months, ஈவன் 1 year அதை ஸ்டடி பண்ணிகிட்டே இருங்க ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போ அதில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அப்படி நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், யா இது வந்து அன்பீட்டபிள் டீல் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேரண்டி எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஆல்சோ அந்த ப்ராடக்ட்டையும் நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் அதுக்கான ஸ்டார்ட் ஹோம் ஒர்க் ஆரம்பிக்கலனா, ப்ளீஸ் டூ ஸ்டார்ட் த ஹோம் ஒர்க் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் இன்றைக்கி நிறையா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நடக்குது. நிறையா பேர் இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஷோஸ் பண்ணுறாங்க, ப்ராப்பர்ட்டி ஷோஸ் நடக்குது ஆக்சுவலாக வந்துட்டு, துபாய் ஈவன் துபாய் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஷோஸ் நடக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறவங்க ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியோட உங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி வித் ப்ரேயர்ஸோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பல தலைமுறைக்கு அது வந்து ஒரு ஒரு பிளஸ்ஸிங்காகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ணுற ஒரு பிகஸ்ட் பிளஸ்ஸிங் என்னென்னா, ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. அதில் நிறைய பேர் என் கூட உடன்பட மாட்டாங்க, ஏங்க அடுத்த ஜென்ரேஷன் நான் எங்கள் இப்போயே வேலை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம காலங்காலமாக நம்மளுக்கு பெரியவங்க பண்ணதும் கற்றுக்கிட்டதும் ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் ரெண்டு டயலாக்ஸ் அடிக்கடி கேள்விப்படுவேன் ரியல் எஸ்டேட்டில், என்னை மீட் பண்ணுற கிளைண்ட் பேசுவாங்க ஆக்சுவலாக வந்து. ஒன்று வந்து ப்ரோ, நான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா மட்டும் அதை விற்காமல் வச்சுருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி அது எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு வாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. இதே இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எங்கள் அப்பா அதை வாங்கி வச்சார் ஆக்சுவலாக வந்துட்டு, அதனால இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம எதை பண்ண போகிறோன்ற டிசிஷன் நீங்கள் எடுங்க, அதுக்கான அட்வைஸ் நான் கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் ஆனால் அதுக்கான ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை இந்த ஈவெண்ட்ஸில் உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் ஏன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நீங்கள் பண்ணுற விஷயம் அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நாங்கள் ரிப்பீட்டாக ஒர்க் பண்ணும்போது நாங்கள் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், இது ஒரு கிளைண்ட்டுக்கு போய் பிரயோஜனமாக அமைஞ்சாலும், ஒருத்தர் விழா வாங்குறதுக்கு இந்த ஆஃபர் போயிட்டு பிரயோஜனமாக அமைஞ்சாலும், வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ அதனால 2 bedroom 20 lakh, 3 bedroom 30 lakh, 4 bedroom அப் டு 40 lakh ருபீஸ் ஃபார் திஸ் சம்மர் டிஸ்கவுண்ட் சேல். நம்ம ஊரில் பேசுவாங்கல்ல தமிழ் ஆக்சுவலாக வந்து, ஆடி மாதம் ஆடி ஆஃபர் ஆடி பெனிஃபிட் அப்படின்னு
0: சேல்.
1: அண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் சேல்னே நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த ஈவெண்ட்டை. அண்ட் கால் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க, பெஸ்ட்டாக உங்கள் விழாவை விஎன்சி டீம் உங்களுக்கு கூட இருந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஸோ மீட்டர்ஸ் அட் திஸ் சண்டே பார்க் ரிஜிஸ் ஹோட்டல், ஒன் லாஸ்ட் ஈவெண்ட், பிகஸ்ட் ஈவெண்ட் ஹேப்பனிங் நம்ம துபாயில் இவ்வளோ பெரிய ஆஃபரோட. ஸோ கால் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
0: ஓகே, ஸோ பை தி வே திஸ் இஸ் தி கிளைமாக்ஸ் ஆஃப் தி ஷோ. அண்ட் கால் தம் அட் 0547673111. ஓகே, 0547673111. 1111 Park Ridges Hotel வரப்போற 19ஆம் தேதி 19th Sunday. Go attend the event and நாளைக்கு மறுபடியும் 6 to 7 இந்த இன்டர்வியூ தொடரும் வித் பிரபா அண்ட் மீ. Bro, thank you bro. Good night.
1: Thank you, bro. Have a good evening.
0: Yes.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
2: 89.4 தமிழ் FM விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் மீது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் மீது ஈரான் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என்றும், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து பயணிக்க திட்டமிட்டுள்ள பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகளுக்கு பயண திட்டங்களை மாற்ற கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் தனது மத்திய கிழக்கு பயண நிகழ்வு திட்டத்தை 2026 அக்டோபர் 31 வரை நீட்டித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து துபாயில் இருந்து பயணம் செய்ய முன்பதிவு செய்துள்ள பயணிகளுக்கு தங்களது பயண திட்டங்களை ரத்து செய்யவோ அல்லது மாற்றவோ கூடுதலாக ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா இன்று அதிகாலை ஈரானின் கடலோர மற்றும் தீவு பகுதிகளை இலக்கு வைத்து புதிய தாக்குதல்களை நடத்தியது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் ராணுவம் குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் வசதிகள் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. குவைத்தில் உள்ள அலி அல் சாலம் விமானப்படை தளத்தில் உள்ள ரேடார் அமைப்புகள், பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் எரிபொருள் சேமிப்பு வசதிகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. மேலும் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ வசதிகளும் தாக்குதலுக்கு இலக்காகியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் போர் புதிய பகுதிகளுக்கு விரிவடையும் என்று ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினால் தற்போதைய மோதல் புதிய களங்களுக்கு பெறவும் அபாயம் உள்ளது என்று ஈரான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அண்டை நாடுகளுடன் ஈரானுக்கு எந்தவிதமான மோதலும் இல்லை என்றும், ஈரானின் பிரச்சினை அண்டை நாடுகளை இலக்கு வைத்தது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கும் திட்டம் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் இருதரப்பினருக்கும் இடையிலான ராணுவ மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் திட்டம் ஈரானுக்கு இல்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். அமெரிக்கா ஜூன் 17 அன்று கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கிய உறுதிமொழிகளை தொடர்ந்து மீறி வரும் நிலையில் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பாது என்று அவர் தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும், புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்றார். தவறு செய்பவர்களில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், தவறு நடந்தது தெரிந்தால் பதவி உடனே பறிக்கப்படும் என்று முதல்வர் எச்சரித்தார். தனது தலைமையிலான தாவிக அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், தாவிகா அரசு லஞ்சமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அமைச்சர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது, அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும், ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். மேகதாதுவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உள்ள நியாயமான உரிமையை காக்கவும் திமுக எம்பிக்கள் உரத்து குரல் எழுப்புவார்கள் என்று அவர் கூறினார். மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு சட்டத்தையும் திமுக எதிர்க்கும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு திமுக எம்பிக்களும் செயற்படுவார்கள் என்றும் முக ஸ்டாலின் தெரிவித்தார். எம்பிக்களுடன் காணொலியில் ஆலோசனை நடத்திய பின்னர் திமுக தலைவர் முக ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை மத்திய அரசின் துணையோடு செயல்படுத்துமாறு தவிக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வாய்ச்சவடால் அடிப்பது, ரீல்ஸ் விடுவது, குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயல்வது போன்ற தகுடுதத்த வேலைகளையெல்லாம் கைவிட்டுவிட்டு விவசாய பெருமக்களுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை செயற்படுத்துமாறு வலியுறுத்துவதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாற்றம் ஒன்றை மாறாதது என்ற சித்தாந்தத்தை நாவளவில் சொல்லி தங்களை தூய சக்தி என்று அழைத்துக் கொண்டு தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வருவோம் என்ற முழக்கத்துடன் ஆட்சியில் அமர்ந்துள்ள தவிக அரசு தமிழக மக்களுக்காகவும் தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்காகவும் புதிதாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: பாதுகாப்பு அச்சங்கள் காரணமாக ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு மாலுமிகளை அனுப்புவதை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து வளைகுடா கடற்பரப்பில் ஏற்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 16 இந்தியர்கள் உயிரிழந்தனர். மேலும் அப்பகுதியில் அவர்களது கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்கானதை தொடர்ந்து 180 மேற்பட்ட இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள், கப்பல் மேலாண்மை நிறுவனங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு முகவர்களுக்கு இந்திய மத்திய கடற்சார் நிர்வாகத்தின் தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்ஷுக் 19வது நாளாக டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறார். ஒவ்வொரு குடிமகனின் உயிரும் முக்கிய

0: சோனம் வாங்ஷுக் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திரட்டு, நேற்று வினாத்தாள் கசிவு முறைகேடு, E20 ஊழல், வெளியுறவுக் கொள்கையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20 தொடங்குகின்றது. August 13 வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு வரும் 19 மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய முக்கிய விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தை காங்கிரஸ் இன்று நடத்தியதுடன், இதில் எழுப்பப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் காணப்படும் சிக்கல்களை விரிவாக தீர்த்து அதனை இம்முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாராய்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தற்போது நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டித்தரும் பிரதான துறைகளில் ஒன்றாக விளங்கும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக மிகவும் முறையான ஓய்வூதிய திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக விரிவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: அர்ஜென்டினா கால்பந்து அணி ஃபிஃபா ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதி வெற்றிக்கு பிறகு அர்ஜென்டினா வீரர்கள் தங்கள் நாட்டின் ஃபாக்லன் தீவுகள் மீதான உரிமை கோரிக்கைக்கு ஆதரவான வாசகங்கள் கொண்ட பதாகையுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஃபிஃபா பொதுவாக அரசியல் அல்லது பிராந்திய உரிமை தொடர்பான செய்திகளை கால்பந்து நிகழ்வுகளில் வெளிப்படுத்துவதை தடை செய்கின்றது. எனவே வீரர்கள் பயன்படுத்திய பதாகை குறித்த விசாரணை நடத்தப்பட்டு அர்ஜென்டினா அணிக்கு எதிராக அபராதம் அல்லது பிற ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அர்ஜென்டினா கால்பந்து அணிக்கெதிரான விசாரணை கோரிக்கைக்கு பிரிட்டன் அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதி வெற்றிக்கு பிறகு அரசியல் சார்ந்த வாசகங்கள் கொண்ட பதாகையை வீரர்கள் காட்டியதை தொடர்ந்து அர்ஜென்டினா தேசிய கால்பந்து அணியை ஃபிஃபா விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பிரிட்டன் அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
0: பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
3: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch July 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: Good evening. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி எல்லா ஆஃபீஸ்லேயுமே அந்த ஏசி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயில் அந்த மாதிரி. ஸோ முடியலடா சாமி அப்படின்ட்டுருக்கு. அப்படியே இன்னைக்கு வெளியில் போனால் கூட, இன்னைக்கு ஒரு ஒர்க் விஷயமா வெளில போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிற்கவே முடியல, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஸோ வெயிலில் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களோ, உங்களோட ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன அக்கறையான ஒரு ரிமைண்டர். அண்ட் நம்மளை பொறாமப்பட வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்றத யூஏ அப்டேட்டில் சொல்லட்டுமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன், அபுதாபியில் பார்த்தீங்களாங்க, இந்த லைன்லலாம் வந்து பயங்கரமாக மழை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஆலங்கட்டி மழை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் பயங்கரமான மழையாம், செகண்ட் டேவும் சரியான மழை மத்தியானம். ஸோ அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹீட் வந்து வரும் பாருங்க, அது வேறு விஷயம், பட் அட்லீஸ்ட் வருது அப்படின்ட்டு. ஸோ மழை வந்துட்டுருக்கு, மேபி இந்த பக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ வருமா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வந்து நினைக்கலாம், சே வந்தால் நல்லாயிருக்குமே இந்த பக்கம்னு சொல்லிட்டு, பட் என்னால் நிஜமாகவே வந்து மழை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் ரேடியோவில் நினச்சா கண்டிப்பாக முடியும். இப்போதைக்கு அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்படி வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, தூக்கம் வரல அப்படின்னா யூடியூப்பில் வந்து இந்த ரெயின் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு தூங்கினா செம்ம தூக்கம் வரும் தெரியுமா? அதுக்காக இப்போ யாரும் பண்ணிடாதீங்க, நைட்டு தூங்கும் போது அதை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷோவை கேளுங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு யூஏ அப்டேட் வேறு காத்துட்டு இருக்குன்னு சொன்னேன் அது முடிஞ்சு, இப்போ கோல்டு அப்டேட் வரப்போகுது.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இப்போ யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்காக ஈவினிங் கோல்டு ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்டு ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்னன்னு பார்க்கும்போது, 24 கேரட் கோல்டு 481 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 446 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 427 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 366 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். அண்ட் இப்போது மழையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, நிமிர் படத்துலேருந்து ஹரிச்சரன் அண்ட் ஸ்வேதா மனோட வாய்ஸில் ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
3: Hey, finally, it's happening.
2: It's happening.
3: It's happening. Yeah!

0: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya one last time theater la poi rasika porom
1: indha thiruvilava 89.4 Tamil FM oda serndu kondadunga
0: July 23 ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோழி வெடகோழி.
0: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ALD Properties நம்ம UAE மக்களுக்காகவே ஆடி ஸ்பெஷல் சேல் அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 0506752828.
4: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
4: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால July 19 கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.
0: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், கிரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சு 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
6: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரம்ஸ் தான்.
0: கால் 0433555139. மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
7: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
7: அடிங்க.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin, Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ நீங்க கப்பல் பாஸஸ் வின் பண்ணலாம். என்ன படம் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஜனநாயகன் படம் தியேட்டரில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணுமா உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ யார் யாரெல்லாம் நம்ம விஜய் அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கலாம். ஸோ டிக்கெட்ஸை வந்து வின் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான் நான் கேட்க போகிறேன். இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹீரோயின் வந்துட்டு பூஜா ஹெக்டே இல்லையா? ஸோ அவங்களும் விஜயும் சேர்ந்து, மிஸ்டர் விஜயும் சேர்ந்து நடித்த ஒரு படம், முதல் படம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணும். 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அப்படியே கரெக்டாக அனுப்பிச்சுட்டீங்க, உங்களுக்கு கப்பல் பாசஸ் தேடி வரும். அண்ட் இந்த படத்தை, ஜனநாயகன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ் பண்ணுறது நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா 23rd July வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே ரெடியாக இருப்போம், ஓகேவா? ஸோ இன்றைக்கே எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் அப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, உங்கள் முகத்துலேயும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து தெரிகிறது. ஸோ எனிவேஸ், அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து ஒரு விஷயம் பேச போகிறோம், உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, சில பேரை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்திருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து என்னடா இது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணியிருப்போம், அவங்கள வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணியிருப்போம், பேசாமல் கூட விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து இருக்காங்களா? அப்புறம் லேட்டாக கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணியிருப்பீங்க, சே தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய இடங்கள்ல இருக்கும், தெரிஞ்சவங்கக்கிட்டேயா இருக்கும், இல்லை வந்து ஒர்க் பிளேஸ்லையா இருக்கும், இல்லை வந்து முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிலையா இருக்கும். ஸோ ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பேசல, அதுக்கப்புறம் சே தப்பு வந்து நம்ம பக்கம்தான் போலே, இவங்களை போய் தப்பாக நினச்சிட்டோமேன்ற அந்த ரிக்ரெட் சில நேரங்கள் வந்து ஐயோ நம்மளா அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோண வச்சிடும். ஸோ நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க, ஓகேவா? 800-8940 இந்த நம்பருக்கு, ஐ ரிப்பீட், 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இப்போ அடுத்து ஒரு நல்ல பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: VNCD Global in Dubai Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varikum price discount.
2: Chennai top 5 locations ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount order unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
1: In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Burjaman la nadakkavirukku. Call 054-767-3111, 054-767-3111. 1 lakh illa, 2 lakhs illenge, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
3: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்
4: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
5: கால் 05666 81234.
4: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
4: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 05666 81234.
4: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
6: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

0: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. டைம் கரெக்டாக 8:42 PM ஆயிட்டு இருக்க நேரத்தில் ஸோ நான் உங்ககிட்ட வந்து ஒன்று கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு. திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்காக நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஆனால் எனக்கு ஒரு டவுட், பெஸ்ட் இம்ப்ரெஷனா இல்லை ஃபாஸ்டஸ்ட் இம்ப்ரெஷனா தெரியலையேப்பா அப்படின்னு. ஒரு பர்சன் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஆட்டிடியூட் பாரு, இவ்வளோ ஆட்டிடியூட்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப டாக்கட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா, ஐயோ இதுக்கு இவ்வளோ ட்ராமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிரிச்சா ஃபேக்னு சொல்கிறாங்க, சிரிக்கலனா ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நமக்கே தெரியாது நம்ம வந்து எப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நமக்கே தெரியாது இல்லை. டக்குன்னு யாராவது நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணால் நமக்கு வந்து எப்படி இருக்கும், அதே தப்பை தான் நம்ம மற்றவங்களுக்கும் சில நேரங்களில் பண்ணுறது உண்டு. இது வந்து ரொம்ப லேட்டாக வந்து புரியும் போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். மேபி அவங்க வீட்டில் ஏதாவது ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வந்து பிரேக்கப்பாக ஆயிருக்கலாம், மேபி வந்து ஜாப் இஷ்யூவாக இருக்கலாம். நம்ம பார்க்குறது ஜஸ்ட் ஒரு 5 minutes தான், ஆனால் அதுக்குள்ளே அவங்க இப்படி தான், அவங்களோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு தப்பாக ஜட்ஜ் பண்ணுறது, அது என்ன பண்ணுறது அப்படியே நம்ம வந்துட்டோம் இல்லையா. ஆனால் இப்போலாம் நிறைய பேர் வந்து மாறிட்டே வராங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் நான் இந்த ஒரு பர்சனை தப்பாக நினச்சேன், பட் அவங்கக்கிட்ட போய் நான் சாரி கேட்டதுக்கப்புறமா மனசு கொஞ்சம் லேசாச்சு அப்படின்னு ஓப்பனாகவே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இதய முரளி படத்தில் கூட ஒரு சீன் வந்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து இவங்க கயடோ லோகர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை லவ் பண்ணேன், இப்போ வந்து நான் ஹாப்பிலி மேரிட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பட் அந்த ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட நான் சொல்லலை, இப்போ சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா. ஸோ மனசுக்குள்ளேயே வந்து இந்த பர்சன் நல்லவங்க தான், பட் ஏன் போய் சாரி கேட்குறதுக்கு தயங்குறோம் அப்படின்னு நமக்கே வந்து தெரியாதுல்ல. ஸோ அந்த ஒரு ஈகோவெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு அட்லீஸ்ட் அந்த சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்கும்போது நமக்கும் ரிலீஃபாக இருக்கும், அவங்களுக்கும் ஓகே அட்லீஸ்ட் எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு தோணும். பட் அதை தான் நம்ம ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆமாம் நானும் தப்பாக இந்த ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணேன், ஆனால் இப்போ இல்லை, அவங்கள பார்த்து நான் சாரி கேட்டேன், அவர் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-894-0 இந்த நம்பருக்கு. இதை பற்றி நான் உங்ககிட்ட நிறையா வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கேப்பில் ஒரு சின்ன ரிமைண்டர், எஸ் நம்ம ஷோவில் வந்து ஜனநாயகன் படத்துக்கான கப்பல் பாசஸை நீங்கள் வின் பண்ணலாம். ஜனநாயகன் படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆகுதுன்னா 23rd July வந்து ரிலீஸ் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் நான் கேட்டிருந்த க்வெஷ்சனை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பூஜா ஹெக்டே அண்ட் மிஸ்டர் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் தமிழ் படம் வந்து என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட பேர், ஆன்சர், எமிரேட்ஸ் அதெல்லாம் அனுப்பிச்சுட்ருங்க. ஹலோ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் கை. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணேன் கோய்.
0: சொல்லுங்க தம்பி, என்ன இன்ஃபர்மேஷன்?
1: 30,000 போட்டோவை ஒவ்வொரு நாள் டெலீட் பண்ணிட்டு
0: இருக்கேன். நான் தான் நினைச்சேன் யாராவது கண்டிப்பா நீங்க வந்து கேட்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அது நீங்க தானா? அவன் வந்து நான் 3 போட்டோ எடுத்தாலே 30,000 போட்டோன்னு பில்டப் கொடுப்பான், அவன் தான் பிராவோ, வேற யாரும் பண்ண முடியாது அப்படி. நீங்க வந்து என்ன கரெக்டா புடிச்சிருக்கீங்க, ஆனா யாரு சொன்னாங்கன்றதே வந்து உங்களுக்கு தெரியல. நீங்க யாரையாவது தப்பா நினைச்சிருக்கீங்களா? தப்பா நினைச்சிருச்சா? இவங்கள போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேங்களா?
1: எத்தனை
0: வருஷம் அது நீங்க அந்த கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, எத்தனை வருஷமா வர்க் பண்றீங்க?
1: ஒரு ஆல்மோஸ்ட் 8.5 இயர்ஸ்.
0: ஐ அம் வெரி சாரி. ஓகே பை. ஓகே தேங்க்யூ பாய் பாய் பாய். அண்ட் இந்த மாதிரி ஒருத்தவங்க நினைச்சது கரெக்டாக தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்களே, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ,
2: ஹாய், என் பேர் ரவி, குயின் எலிசபெத்.
0: ஓ நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யார் அப்படி நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சிட்டு அதுக்கு அப்புறம் ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா?
2: ஆமாங்க, ரொம்ப ஆயிருக்கு. அது நான் கேரியர் வந்து வெயிட்டரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங்
0: நீங்க சொல்லிருக்கீங்க.
2: ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் போகும்போது நான் போகும்போது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேவரிசம் இருந்துச்சு. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அங்க இருக்க பசங்களை வந்து எனக்கு கொஞ்சம் அட்வைட் இருக்கு, ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் வந்து எனக்கு மனசுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, என்ன வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க
0: அப்படின்னு
2: சொல்லி அந்த அந்த அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நியர்லி 8 months போச்சு. ஆஃப்டர் தட் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். சோ நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
0: ஓகே,
2: சோ எனக்கு வந்து அந்த 8 months வந்து ஐ ஃபெல்ட் லைக் யூ நோ ஐ மிஸ்ட் அ லாட் அந்த மாதிரி. சோ யா,
0: அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukasin, Joy of Summer Life, Diamond Jewelry க்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்கு.
3: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
4: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
5: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
4: கால் 0566-81234.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
12: This hour of அன்புடன் நான் is brought to you by
3: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றி. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக நீங்க ஒரு பாட்டு கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940 இந்த நம்பருக்கு. ரிப்பீட், 800-8940. அண்ட் நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், 0502528940 இந்த நம்பருக்கு. ஸோ இந்த ரேடியோவில் பாட்டு கேட்குறதே பார்த்தீங்கன்னா என்ன, எப்போ நினச்சோ அவங்களால வந்து பாட்டை வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் கேட்க முடியும். பட் ஸ்டில் ரேடியோவில் கேட்குறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குன்றது எனக்கு தெரியும். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹாய், நான் சசிகுமார் பேசுகிறேன்.
0: சசிகுமார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு என்ன சாங் வேணும்? ஏதாவது ஒரு நல்ல டீயா போடுங்க அப்படின்ற மாதிரி நல்ல பாட்டா போடுங்க. ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பாட்டு நான் ப்ளே பண்றேன், ஓகேவா? நீங்க யாரையாவது தப்பா நினைச்சு அதுக்கப்புறம் ஐயோ தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களா? அப்படியே விட்டுருவீங்க. எதுக்கு நம்மளாவே வாண்டடா போய் சொல்லிட்டு நினைச்சிருவாங்களோ, ஒருவேளை தப்பா நினைச்சிட்டாங்களா, அந்த ஒரு விஷயம் வேற இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களோட மைண்ட் அநியாயத்துக்கு ஓவர் திங்க் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே எழுதும் பாத்தீங்களா, அதுல நீங்க ப்ரோவா இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்த கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போது அவர் கேட்ட மாதிரி ஒரு நல்ல பாட்டை நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mitte.
5: D major. Time signature 24. BPM 76. Song

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஏதோ உங்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நீங்க யாரையாவது நல்லவங்களை போய் தப்பா நினைச்சு சே இவங்களை போய் இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கூட பேச போற காலர், வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் மகேந்திரன்.
0: மகேந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் மகேந்திரன், யார் யார் அவங்க, என்ன நினைச்சீங்க, யார் என்ன நினைச்சீங்க? ஒரு பாசத்துல கால் பண்ணிருக்கீங்க. குடுங்க குடுங்க குடுங்க, பேசிருவோம். ஹலோ, நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? கிரேட் சிக்ஸ். ஓகே ஓகே ஓகே, நீங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பாவம் அவங்க.
1: இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க. ஓகே ஓகே, புரியுது. நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், நம்ம பேசலாமான்னு கேக்கும்போது அவங்க பிலீவ் பண்ணல.
0: ஓகே ஓகே ஓகே, கிருஷ்ணி கூட ஒருத்தவங்களை பத்தி ஆப்போசிட்டா நினைச்சிட்டு இருந்தோம். அது என்னன்னு சொல்ல முடியலையே. டைம் வரும்போது நான் வந்து சொல்றேன், அதை நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ மேடம்.
0: யாருங்க?
2: செல்லராஜா, சார்ஜா.
0: ஓகே ஓகே, செல்லராஜா. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
2: போட்டு விட்டுறது நிறைய பேர் இருக்காங்க.

ஆயிடுச்சு. இப்போ க்வெஸ்சன் வந்து ஓட்டிங் போல் மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், திஸ் ஆர் தட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நல்லவரு நினச்சேங்க ஆனால் கெட்டவருங்க, இல்லை கெட்டவரு நினச்சேங்க ஆனால் நல்லவங்க அப்படின்ற மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம். உங்கள் எக்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருந்தவங்களாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-894-0 இந்த நம்பருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
2: அறிமுகப்படுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
4: சொல்லியாகணும். Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam. JM brand AC da, JM brand AC da.
5: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
2: சென்னையில பட்டைய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
5: கால் 0566-81234.
2: இல்ல மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. எஸ், நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், யாரையாவது நீங்க தப்பா நினைச்சு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி சாரி கேட்டிருக்கீங்களா, இல்ல சாரி கேட்கலன்னா கூட நீங்க அட்லீஸ்ட் கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்களா, யார் இந்த பர்சன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்களும் கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. ஒரு குட்டி ஸ்டோரியா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் பிரியா மேம்.
0: வணக்கம் வணக்கம், உங்க பேரு?
1: ஹரி.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா சும்மா பேசி நல்லா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசிட்டு. சொல்லுங்க சொல்லுங்க, யார் என்ன நினைச்சீங்க நீங்க? மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன, யாருமே கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா? நமக்கு செட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, மைண்ட் அளவு நம்ம செட் ஆயிட்டோம் தெரிஞ்சுன்னா, எதுக்கு அந்த ஈகோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியா இருக்க வேண்டியதான்? ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, டேக் கேர், பை பை பை பை. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். அப்படி நினைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிங்க நினைச்சீங்க அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு வந்துருங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்சை 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், க்ரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸ கண்டுபிடிச்சு 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
0: கால் 0433555139.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம், யாராவது கேரளாவுக்கு போறாங்க அப்படின்னா, போறீங்களா, வரும்போது ரெண்டு லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னுலாம் வந்து சொல்லுவோம். பார்த்தா யதார்த்தமாக சில பேருக்கு வந்து ஒரு லக் இருந்தது அப்படின்னா, அவங்க நினச்ச மாதிரி அவங்க வின் பண்ணியிருப்பாங்க, லாட்ரி டிக்கெட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேஜிக் எப்போ வேணாலும் நடக்கும், பட் சில நேரங்களில் அதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதுவும் நம்ம துபாயில் இருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம்ல, இவங்களுக்கு அவ்வளோ மில்லியனா, இவங்களுக்கு இவ்வளோ மில்லியனா அப்படின்னு கேட்கும்போது, சே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து எடுத்துருக்க மாட்டோம். இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் வந்துச்சு. ஏன்னா த யூஏஇ லாட்ரியோட 30 மில்லியன் திராம்ஸை ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு நம்மளோட விஷஸ். அவர் பேர் வந்து சுனில்குமார். இந்தியாவிலேருந்து தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அடுத்த 30 மில்லியன் திரம்ஸ் ஜெயிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா கூட இருக்கலாம்ல, யாருக்கு தெரியும். உடனே இந்த யூஏஇ லாட்ரி .ae-ல உங்க டிக்கெட்ஸை வாங்குங்க. அண்ட் எல்லா வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டேல நடக்கிற லக்கி டே ட்ரால பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் வந்து ஜெயிக்கலாம். நிறைய அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. brought you by the game LLC licensed by GCGRA for 18 and above only, terms and conditions supply. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. லாட்ரி வாங்குறோம், ஒரே நாளில் ஓஹோன்னு ஆகுறோம். அதுக்கப்புறம் இவர் கவுண்ட் மணி சார் சொல்கிற மாதிரி, அந்த தெரு என்ன வேலைன்னு கேளு, இது என்ன வேலைன்னு கேளு அப்படின்னு நமக்கு ஒரு டைம் வரும். அதுக்கான ஒரு சின்ன ட்ரை பண்ணலாமே. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
1: ஞாபகம் இருக்கு.
0: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலயும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
4: மறந்துட்டேன். நிவி,
5: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கசல்
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
2: நிவி நிவி, போகாத. போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
0: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன தெரியுமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. லைஃப் ரொம்ப அழகான ஒரு டீச்சர் தெரியுமா? நம்ம ஜட்ஜ் பண்ணின அதே பர்சன் ஒரு நாள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அவாய்ட் பண்ணின அதே பர்சன் நம்ம கஷ்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க. அப்போதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ நாளாக நான் இப்படி தப்பாக நினச்சிட்டேனே, அந்த கில்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து அளவே இருக்காது. சில வார்த்தைகள் அப்பாலஜைஸ் பண்ண முடியும், சிலது பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷனில் நம்ம மாட்டிப்போம். ரிக்ரெட், ரிக்ரெட்னா பாஸ்ட்டை வந்து மாற்ற முடியாமல் இருக்கிறது. ஒரு சாரி சொல்ல ஆசையாக தான் இருக்கும், மனசு வரும், ஐயோ கேட்டுடலாமா, எல்லாத்தையும் உடச்சிட்டு போய் கேட்டுடலாமா அப்படி நினச்சிட்டோமே, இவங்கள போய் இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு. ஆனால் அதே பர்சன் நம்ம லைஃப்பில் இருக்க மாட்டாங்க இல்லையா? சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால முடிஞ்சிரும், சில லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப அழகான லவ் ஸ்டோரிஸ் ஈகோனால முடிஞ்சிரும். ரீசன் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, அவ்வளோ சீனே இருக்காது தான், அவ்வளோ பெரிய பிரச்சனையும் இருக்காது தான். என்னென்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் லவ்லையாக இருக்கட்டும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல அவ்வளவு தான். அந்த ஒரு ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இல்லை. எனிவேஸ், இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: Hey, finally it's happening.
3: It's happening.
4: It's happening.
2: Yeah.
5: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time theater la poi rasika porom.
6: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன். 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: செழித்தையும் தமிழை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாருக்குமே வந்து முன்னாடியெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கோவம் வந்திருக்கும். நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் மற்றவங்களுக்கு போய் நிற்கிறோம், ஆனால் அதே பர்சன் நமக்காக வந்து நிற்கலையே அப்படின்னு. ஆனால் இப்போலாம் வந்து புரிஞ்சுக்கிற அந்த மனசு நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. அண்ட் முக்கியமாக நான் கூட அப்படி நினச்சிருக்கேன். பட் இப்போலாம் எப்படி தோணுதுன்னா, நம்ம நம்மளோட கஷ்டத்தை மட்டுமே பார்க்குறோம்ல, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க மறந்துட்டோமே. நம்ம மைண்ட் ஏன் நம்ம முத அவங்க வந்து நிற்கணும் அப்படின்னு தோணுச்சு? நமக்கு நம்ம தானே சப்போர்ட், வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு லேட்டாக தான் புரிய ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம பயங்கரமாக வந்து திட்டிருப்போம், அவங்க இப்படி வந்தாங்களா, முக்கியமான நேரத்தில் வரலையே, நம்ம அப்பா அம்மாலாம் போய் எவ்வளோ நின்றுருப்பாங்க பார்க்கலையே அப்படின்னு. ஒரு பாயிண்டில் சே, நம்ம அப்படி எதிர்பார்க்கறது கூட வந்து தப்பு தான் அப்படின்னு நம்ம மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலுமே இவ்வளோலாம் ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அண்ட் முக்கியமாக எந்த ஒரு விஷயம் நடக்க போதுனாலும் வேர்ஸ்ட் கேஸ் இதான நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம். அண்ட் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய அடிகள் வாங்கியிருக்கணும் லைஃப்பில். அப்படி இதை வாங்கிட்டோன்னா அதை தானாகவே வந்துடும். ஏன்னா நம்மளை தாண்டி எதுவுமே நடக்காது, என்ன வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன், என்னோட கருத்து அது. அண்ட் யார் மேலேயும் இப்போ பெருசாலாம் வந்து கோவமே வரதில்லை. பிடிக்கலையா, அதுக்கு வந்து நம்ம பேசாமல் இருந்துட்டு போயிடலாமே தவிர, அவங்கள வந்து திட்டுறதோ இல்லை மற்றவங்க கிட்ட போய் பேசுகிறதோ, இது வந்து நம்மளோட மைண்டுக்கு ஒரு பேட் எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதோ அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது யார் பற்றியும் புலம்பு கூட வேண்டாம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கலையா, இது வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்ற போய் சொல்கிறது கூட வந்து ஒரு பெரிய தப்பாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஐயோ நம்ம வந்து பேசாமல் அந்த ஞானி மாதிரி ஆகிட்டுருக்கோமோ அப்படின்னு. மேபி அதுக்கு காரணம் யார் தெரியுமா, உங்ககிட்ட பேசுகிற அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிட்டுருக்கு என்ன. அண்ட் உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக, என்னோட மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கோ இல்லையோ, பட் உங்ககிட்ட பேசும்போது அது சரியாயிடும். அதனால் ஒரு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்வேன் கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தருக்குமே. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. என்னோடய அப்பா கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன், அப்பா நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க எல்லாருக்கிட்டேயும், இந்த பர்சன் நல்லவங்க இல்லைன்னு தெரியும், பட் ஸ்டில் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அவங்கள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு கேட்பேன். விடா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் யார் என்ன காசு கேட்டாலும் கண்ணை மூடிட்டு வந்து கொடுக்குறீங்க, அது திரும்பி வராதுன்னு உங்களுக்கும் தெரியும்ல, காசு தானடா போயிட்டு போகுது அப்படின்னு. ஸோ நமக்கு லைஃப் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய லெசன்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கும். பட் யார் மாறிட்டே இருந்தாலும் நம்ம மனசு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ல, அது சம்திங் ஸ்பெஷல். யாரும் என்னை பற்றி பெருசாலாம் பாராட்ட வேண்டாம், நான் யாருன்னு எனக்கு தெரியும், அதில் நான் ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு மனசு. ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாமே இல்லையா, யாரும் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்களா ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு விடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை மறுபடியும் உங்களை வந்து ஹர்ட் பண்ணணும், எனக்கு வந்த பெயின் வந்து அவங்களுக்கும் வரணும் அப்போ தான் தெரியும் அப்படின்னு கர்ஸ் பண்ணுறது ஒரு நல்ல மென்டாலிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து சில நேரங்களில் நமக்கு தோணும் இல்லை. ஸோ இனிமேல் யாரை பற்றி பேசினாலும் அவங்க பேசுகிற வார்த்தையை விட அவங்க சுமக்கிற அந்த பெயின் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நம்ம தப்பாக நினச்ச சில மனுஷங்க நம்ம லைஃப்பில் கிடைச்ச ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்கலாம். இன்றைக்கும் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தவங்க உங்கள் மைண்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சாரி சொல்லணும்னா கூட யோசிக்காமல் சொல்லிடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சின்ன கால், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஹியர் வி கோ.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? அப்படியே ஒரு நல்ல கான்வர்சேஷனாக போச்சு. இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நான் நடுவில் கொஞ்சம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு யாரை பற்றின ஸ்டோரி சொன்னால் ரொம்ப பிடிக்கும், இவங்களை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா எந்த பர்சன் உங்கள் மைண்டுக்கு வராங்களோ அவங்களையும் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து தெரியப்படுத்துங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒருத்தவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அவங்கள பற்றி நான் பேச போகிறேன், யாருன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆச்சுன்னா குட், இல்லைனா டைமுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. வீட்டிலலாம் கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி பேசிடுங்க. அண்ட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்க போகுது. இப்போது நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பபாய். 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம், மறந்துடாதீங்க.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் மீது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் மீது ஈரான் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயல் என்றும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து பயணிக்க திட்டமிட்டுள்ள பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகளுக்கு பயண திட்டங்களை மாற்ற கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் தனது மத்திய கிழக்கு பயண நிகழ்வு திட்டத்தை 2026 அக்டோபர் 31 வரை நீட்டித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து துபாயில் இருந்து பயணம் செய்ய முன்பதிவு செய்துள்ள பயணிகளுக்கு தங்களது பயண திட்டங்களை ரத்து செய்யவோ அல்லது மாற்றவோ கூடுதலாக ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா இன்று அதிகாலை ஈரானின் கடலோர மற்றும் தீவு பகுதிகளை இலக்கு வைத்து புதிய தாக்குதல்களை நடத்தியது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் ராணுவம் குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் வசதிகள் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. குவைத்தில் உள்ள அலி அல் சாலம் விமானப்படை தளத்தில் உள்ள ரேடார் அமைப்புகள், பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் எரிபொருள் சேமிப்பு வசதிகள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. மேலும் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ வசதிகளும் தாக்குதலுக்கு இலக்காகியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் போர் புதிய பகுதிகளுக்கு விரிவடையும் என்று ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினால் தற்போதைய மோதல் புதிய களங்களுக்கு பெறவும் அபாயம் உள்ளது என்று ஈரான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அண்டை நாடுகளுடன் ஈரானுக்கு எந்தவிதமான மோதலும் இல்லை என்றும் ஈரானின் பிரச்சினை அண்டை நாடுகளை இலக்கு வைத்தது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கும் திட்டம் இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் இருதரப்பினருக்கும் இடையிலான ராணுவ மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் திட்டம் ஈரானுக்கு இல்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். அமெரிக்கா ஜூன் 17 அன்று கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கிய உறுதிமொழிகளை தொடர்ந்து மீறி வரும் நிலையில் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பாது என்று அவர் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
3: ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்றார். தவறு செய்பவர்களில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன். தவறு நடந்தது தெரிந்தால் பதவி உடனே பறிக்கப்படும் என்று முதல்வர் எச்சரித்தார். தனது தலைமையிலான தாவிகா அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். தாவிகா அரசு லஞ்சமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அமைச்சர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். மேகதாதுவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பார்கள் என்று திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உள்ள நியாயமான உரிமையை காக்கவும் திமுக எம்பிக்கள் உரத்து குரல் எழுப்புவார்கள் என்று அவர் கூறினார். மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு சட்டத்தையும் திமுக எதிர்க்கும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு திமுக எம்பிக்களும் செயற்படுவார்கள் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எம்பிக்களுடன் காணொலியில் ஆலோசனை நடத்திய பின்னர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை மத்திய அரசின் துணையோடு செயல்படுத்துமாறு தவிக அரசை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வாய்ச்சவடால் அடிப்பது, ரீல்ஸ் விடுவது, குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை காப்பாற்ற முயல்வது போன்ற தகுதத்த வேலைகளையெல்லாம் கைவிட்டுவிட்டு விவசாய பெருமக்களுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை செயற்படுத்துமாறு வலியுறுத்துவதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாற்றம் ஒன்றை மாறாதது என்ற சித்தாந்தத்தை நாவளவில் சொல்லி தங்களை தூய சக்தி என்று அழைத்துக் கொண்டு தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வருவோம் என்ற முழக்கத்துடன் ஆட்சியில் அமர்ந்துள்ள தவிக அரசு தமிழக மக்களுக்காகவும் தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்காகவும் புதிதாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: பாதுகாப்பு அச்சங்கள் காரணமாக ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு மாலுமிகளை அனுப்புவதை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து வளைகுடா கடற்பரப்பில் ஏற்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 16 இந்தியர்கள் உயிரிழந்தனர். மேலும் அப்பகுதியில் அவர்களது கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்கானதை தொடர்ந்து 180 மேற்பட்ட இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள், கப்பல் மேலாண்மை நிறுவனங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு முகவர்களுக்கு இந்திய மத்திய கடற்சார் நிர்வாகத்தின் தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்ஷுக் 19 நாளாக டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறார். ஒவ்வொரு குடிமகனின் உயிரும் முக்கியம். சோனம் வாங்ஷுக்கின் உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லியில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சமூக ஆர்வலர் செயற்பாட்டாளர் சோனம் வாங்ஷுக் தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தம்மை உண்ணாவிரதத்தை நிறுத்தச் சொல்லாதீர்கள், மாறாக 20 தேதி நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்ளுங்கள் என்று சோனம் வாங்ஷுக் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திரட்டு, நேற்று வினாத்தாள் கசிவு முறைகேடு, E20 ஊழல், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20 தேதி தொடங்குகின்றது. August 13 வரை இக்கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு வரும் 19 தேதி மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய முக்கிய விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தை காங்கிரஸ் இன்று நடத்தியதுடன் இதில் எழுப்பப்படவுள்ள விடயங்கள் தொடர்பில் காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் காணப்படும் சிக்கல்களை விரிவாக தீர்த்து அதனை இம்முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாராய்க்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தற்போது நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டித்தரும் பிரதான துறைகளில் ஒன்றாக விளங்கும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக மிகவும் முறையான ஓய்வூதிய திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக விரிவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: அர்ஜென்டினா கால்பந்து அணி ஃபிஃபா ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை அரையிறுதி வெற்றிக்கு பிறகு அர்ஜென்டினா வீரர்கள் தங்கள் நாட்டின் ஃபாக்லாந்து தீவுகள் மீதான உரிமை கோரிக்கைக்கு ஆதரவான வாசகங்கள் கொண்ட பதாகையுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஃபிஃபா பொதுவாக அரசியல் அல்லது பிராந்திய உரிமை தொடர்பான செய்திகளை கால்பந்து நிகழ்வுகளில் வெளிப்படுத்துவதை தடை செய்கின்றது. எனவே வீரர்கள் பயன்படுத்த

0: பிரிட்டன் அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா?
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: que se puede detener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு தரமான ஹோஸ்ட் நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nanu US la kuda. Adhe FM da.

நினைக்கல. பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க. 89

0: நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: இந்த அருமையோட

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

2011, we're still strong, cause we are unstoppable.

0: we're still strong, because we are unstoppable.
1: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம்

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.